ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 14 தேதி, பராப வருடம் ஆணி திங்கள் 21 தேதி, 2026 ஆண்டு ஜூலை மாதம் 5 தேதி ஞாயிற்றுக்கிழமை, நேரம் காலை 5:51. நமது ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையத்தில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன. நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்க நேர்களை அன்புடன் வரவேற்கின்றோம்.

0: நாளொரு குரல், குரல் எண் 314.
1: துன்பம் செய்தவரை தண்டிப்பது என்பது அவர் வெட்கப்படும்படி நல்ல நன்மைகளை அவருக்கு செய்துவிட்டு இரண்டையும் மறந்து விடுவதாகும். குறள் எண் 314, அதிகாரம் இன்னா செய்யாமை. துன்பம் செய்தவரை தண்டிப்பது என்பது அவர் வெட்கப்படும்படி நல்ல நன்மைகளை அவருக்கு செய்துவிட்டு இரண்டையும் மறந்து விடுவதாகும். குறள் எண் 314, அதிகாரம் இன்னா செய்யாமை. நிகழ்ச்சியும்

நேரமம் காலை 6 மணிக்கு சேய சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க விளங்குகிறார் குழந்தை பால் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சூழ்கிழர் என்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியை பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். காலை 7 மணிக்கு காலை தென்றல். 7:10 மதுர தென்றல். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 நலமாய் வாழ கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி எல் அழகமி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுர தென்றல். 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 மதுர தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 மதுர தென்றல். 9 மணிக்கு இசைப்பெட்டகம் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் பாட்டு எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் வயலின் தஞ்சாவூர் டி கே மூர்த்தி முருதங்கம். 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 12:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம். 11:02 மதுர தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 சங்கீத சாரல் வி நவநீத கிருஷ்ணன் பாட்டு டி சுகன்யா வயலின் சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் மிருதங்கம். 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மெல்லிசை. 1:05 ஆங்கில செய்திகள். 1:10 கணிந்த வாழ்வு வணிக வரித்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வரி வசூல் ஆய்வாளர் எம் பொன்துறை அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. 1:45 மாநில செய்திகள். 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரத்தென்றல். 2:40 இசை பயிற்சி பாபநாசம் டாக்டர் ருக்மிணி ரமணி ஆசிரியை ஜெயலட்சுமி நீலகண்டன் மற்றும் சித்ரா ரகு ஆகியோர் மாணவர்கள். பகுதி 1 கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு மதுர தென்றல். 4 மணிக்கு வடு நாடகம் எழுதியவர் ஜே மெடில்லா விமலா அமைப்பு சித்தார்த் மயிலப்பன். 5 மணிக்கு குட்டிஸ் நேரம் குழந்தை எம் விஷ்ணு பங்கேற்கும் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றல் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல். 6:30 மாநில செய்திகள். 6:40 மதுர தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7 மணிக்கு மதுர தென்றல். 7:10 மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எழுதியவர் என் முருகேசன். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணுமணியும் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் வி மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகத்தின் பகுதி 1 கேட்கலாம். தொடர்ந்து வேளாண் தகவல் பழமொழி சிந்தனை விடைபெறுமுன் ஆகியவை இடம்பெறுகிறது. 7:30 லண்டன் அட்லாஸ் கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற உள்ள ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 இறுதிப் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழக்கமான நிகழ்ச்சியை நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். 8 மணிக்கு செய்தி இருக்கை. 8:05 மதுர தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள். 9:15 மதுர தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 ரவி வரிசை அகில பாரத் சங்கீத் சபா பண்டிட் கைலேஷ் சந்தர் சர்மா புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 11 மணிக்கு நிகழ்ச்சியின் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 நியூஸ் ஆன் ஆப் செயலியில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மத்திய அலைவரிசை 1000 ICC கிரிக்கெட் ஆட்ட நேர பிறகு ஒளிபரப்பு நிறைவு பெறும். இனி செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும்

மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள், நீர்வழிகள், கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து

0: மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற புளோரியானா ஸ்ட்ரைட் ஹாஸ் போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வால் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:02. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம்.
2: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
2: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
3: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
2: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
3: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
2: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
4: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
3: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
2: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
4: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
7: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
6: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
7: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
8: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: ஆறு மணிக்கான ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம். இன்னும் சில நொடிகளில் 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.
9: This is Akashvani. The news read by Mehwash Fatima. Prime Minister Narendra Modi inaugurated CG Semi's state-of-the-art outsourced semiconductor assembly and test plant in Sanand, Gujarat yesterday. The event was attended by Union Minister Ashwini Vaishnav and Gujarat Chief Minister Bhupendra Patel along with global tech leaders. Developed with a massive investment of over 7,500 crore rupees, the advanced facility will have an annual production capacity of up to 5 billion semiconductor chips. Addressing a large gathering, Prime Minister Modi said that the CG Semi OSAT facility in Sanand will not only strengthen the domestic chip manufacturing ecosystem but also boost technological self-reliance and elevate India's position in the global semiconductor value chain.
10: आज का ये कार्यक्रम इस बात का प्रमाण है कि भारत जो ठान लेता है वो करके दिखाता है. 5 साल पहले भारत ने संकल्प लिया था कि देश को सेमी कंडक्टर हब बनाएंगे. हम डिजाइन इन इंडिया, मेक इन इंडिया के मंत्र को लेकर आगे बढ़े और आज देश के तीसरे सेमीकंडक्टर प्लांट में भी चीप

0: कमर्शियल प्रोडक्शन शुरू हो रहा है.
1: द प्राइम मिनिस्टर ऑल्सो सेड द सानंद प्लांट इज गियर्ड टू प्रोड्यूस 20 करोड़ चिप्स एनुअली. ही कॉन्ग्रेचुलेटेड सी जी सेमी ऑन सेटिंग एन एम्बिशियस फ्यूचर टारगेट ऑफ स्केलिंग प्रोडक्शन टू 500 करोड़ चिप्स पर ईयर.
0: मुझे बताया गया है कि अभी यहां से हर साल 20 करोड़ चिप्स निकलेगी और मुझे बताया गया आप सभी यही नहीं रुकने वाले हैं. आपने हर साल 500 करोड़ चिप्स का लक्ष्य रखा है, यानी हर दिन 1.5 करोड़ से ज्यादा. मेरा पक्का विश्वास है कि आप उसे बहुत जल्द हासिल करके रहेंगे.
1: Earlier, Prime Minister Modi inaugurated and laid the foundation stone for development projects worth over 1,05,000 crore rupees in Rajasthan, marking a major push to infrastructure, energy, transport and employment generation in the state. During his day-long visit, the Prime Minister inaugurated the new terminal building at Jodhpur Airport. Thereafter, he dedicated the country's most modern greenfield refinery cum petrochemical complex to the nation in Pachpadra in Balotra district, which is an industrial processing plant built from scratch on undeveloped clean land. He also inspected the refinery's state-of-the-art control room, interacted with engineers and technical experts, flagged off fuel tankers, and virtually laid the foundation stone for Jaipur Metro Phase 2. The monsoon session of Parliament will commence on 20th of this month. It will continue till 13th of August. Parliamentary Affairs Minister Kiran Rijiju informed that President Draupadi Murmu has approved the proposal of the government to convene the monsoon session of Parliament from 20th July. Mr. Rijiju said the session will focus on meaningful debate, discussion and decisions on issues of national importance. External Affairs Minister Dr. S. Jaishankar will be on an official visit to Qatar, Bahrain, Kuwait and Oman from today till 10th of this month. During the visit to these countries, Dr. Jaishankar will be meeting with his counterparts and the leadership. After his visit to Oman, Dr. Jaishankar will visit New York on 13 July to launch India's official campaign for the UN Security Council tenure 2028-29. He will then attend the third India-EU Trade and Technology Council meeting and interact with his European Union and Belgian counterparts in Brussels on 14th and 15th July. Union Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri has said that ethanol is not a new concept and has been in use for over a century. Addressing a gathering in Rajasthan, Mr. Puri said that the government welcomes constructive criticism of the government's biofuel blending program and assured that the government will incorporate suggestions into its work and make the necessary corrections. Mr. Puri also said that the idea of ethanol blending in India was first initiated during the previous Congress-led government. In the FIFA World Cup, Morocco stormed into the quarterfinals with a commanding 3-0 victory over Canada in Houston, Texas today. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10
3: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் குடந்தை பாலு அவர்கள்.
4: நகல்வல்லர் அல்லார்க்கு மாயிறு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் என்றார் திருவள்ளுவர். மனிதன் என்பவன் மற்றவர்களுடன் கூடி பேசி மகிழ்வுடன் வாழ வேண்டும். அவ்வாறு வாழ முடியாதவருக்கு பரந்த இந்த உலகம் பகலிலும் இருளாகவே தோன்றும் என்றார் திருவள்ளுவர். இன்னொரு குறளில் நிலம் என்னும் நல்லாளின் நகையை கூறுகின்றார். நிலத்தை மட்டும் வைத்து கொண்டு உழைக்காமல் இருப்பவர்கள் தம்மிடம் எதுவும் இல்லை என்று வருந்துகிறார்கள். அவர்களை கண்டு நிலம் என்னும் நல்லாள் சிரிப்பதாக கூறுகின்றார் வள்ளுவர். இளமென்று அசை இருப்பாரை காடின் நிலமென்னும் நல்லாள் நகும் என்பது திருக்குறள். 50 காப்பியங்களில் முதன்மை கொண்டது சிலப்பதிகாரம். அதில் ஒரு காட்சி, கோவலனுடன் கண்ணகி மதுரை மாநகருக்கு செல்லுகிறாள். பூம்புகாரை தாண்டுவதற்கு முன்னமே அவள் பாதங்கள் நொந்தன, பெருமூச்சு விடுகிறாள். இன்னும் எவ்வளவு தூரத்தில் மதுரை இருக்கிறது என்று கேட்கின்றாள். இருங்குடி நுசுப்போடு இணையடி வருந்தி நரும்பள் கூந்தல் குறும்பள உயிர்த்து முயரா கிளவியின் முள் எயிரை

0: இளங்க மதுரை மூதூர் யாதன என்று கேட்கின்றாள். கண்ணகி கேட்டதற்கு விடையாக கோவலன் கூறுகின்றான், ஆறு ஐங்காதரும் அகநாட்டும்பர் நாரைங் கூந்தல் நனித்தனனுக்கு என்று சொல்லி சிரிக்கின்றான் கோவலன். ஆறைந்து அதாவது 30 காதங்கள் என்பதை மறைத்து 5 அல்லது 6 காதங்கள் என்று கண்ணகிக்கு ஆறுதலாக கூறி அவன் சிரிப்பதாக ஒரு நகைச்சுவை ஓவியத்தை வரைந்து காட்டுகின்றார் இளங்கோடிகளார். சீவக சிந்தாமணி காப்பியத்தில் திருத்தக்க தேவர் வரைந்து காட்டும் ஒரு காட்சியும் நகைச்சுவைக்கு மாட்சியாகும். பழிப்போக்கன் ஒருவனுக்கு சீவகன் அறிவுரை கூறுகின்றான், அகப்பற்றை நீக்காமல் வேள்வி செய்வதாலோ விரதம் இருப்பதாலோ பயன் இல்லை என்று கூறும்போது அங்கே நகைச்சுவை தெரிகின்றது. ஓங்கிய மரத்தில் தங்கும் வௌவால் தலைகீழாக தொங்குகிறது, அது அயலில் கிடக்கும் பழத்தை தின்கிறது, அதனால் அதற்கு வீடு பேறு கிடைக்குமா? அதுபோல துறவிகள் உரிகளில் தலைகீழாக தொங்குவதாலும் பழங்களை உண்பதாலும் வீடு பேறு அடைய முடியாது என்று கூறுகின்றான் சீவகன். தூங்குறி கிடந்து காயும் பழங்களும் துய்ப்ப நில்லா பாங்களா வினைகள் என்றார் பகவனார் எங்கட்கு எண்ணின், ஓங்கு நீன் மரத்தில் தூங்கும் முன் சிறை ஒடுங்கள் வாவல் பாங்கரிற் பழங்கள் துய்ப்ப பழவினை பறியுமன்றே என்பது சீவக சிந்தாமணி பாடல். காவிய கவிஞர்கள் வாய்ப்பு நேரும் போதெல்லாம் எப்படி நகைச்சுவையை கையாளுகிறார்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள். புலவர் பலர் பாடிய பாடல்களின் ஒரு தொகுப்பு தனிப்பாடல்கள். அவற்றிலும் நகைச்சுவை இடையோடும் சில பாடல்களை காணலாம். குறிப்பாக காலமேக புலவர் பாடிய பாடல்கள் மிகச்சுவையானவை. ஒரு முறை காலமேக புலவர் கோடை நாளில் தெருவில் சென்று கொண்டிருக்கின்றார். அப்போது அவருக்கு மிகுந்த தாகம் எடுத்தது. அந்த நேரம் மோர் விற்றுக்கொண்டு ஒரு பெண் அந்த வழியே சென்றாள். உடனே அவளை அழைத்து அவரிடம் மோரை வாங்கி குடிக்கின்றார் புலவர். அந்த மோர் அவருக்கு நிறைவாக இல்லை. உடனே ஒரு பாடல் படிக்கின்றார். எப்படி? வானில் இருக்கும்போது நீ மேகம் என்று பெயர் பெற்றாய், மண்ணுலகை சேர்ந்தபோது நீர் என்று பெயர் பெற்றாய், இந்த ஆட்சியர் கையில் வந்தவுடன் மோர் என்று பெயர் பெற்றாயே என்று கிண்டலுடன் பாடுகின்றார். அந்த பாடல் இதுதான். கார் என்று பெயர் படைத்தாய் ககனத்து உறும்போது, நீர் என்று பெயர் படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின், வாரொன்று மின்முளையார் ஆட்சியர் கை வந்ததன் பின், மோரென்று பெயர் படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே, நாளும் சிரிப்போம் நலமாய் வாழ்வோம். குறிப்பாக ஒவ்வொரு இரவும் தூங்குவதற்கு முன்பு நகைச்சுவை பகுதிகளை படித்தோ காட்சியாக பார்த்தோ மகிழ்வோம், அக மலர்ச்சி அடைவோம்.
1: எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் குடந்தை பாலு அவர்கள்.
2: ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:15. பக்தி மாலை

ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 6:20 நிமிடம். பக்தி மாலை ஏம்பலிப்பாடிய பாடல்.

0: இன்று பராப வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேர்களே, இன்று உங்களுக்காக ஒளிக்க இருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பு முகாம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள ஓர் அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 1-7-2026 முதல் 31-7-2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால்நோய் தடுப்பூசி, அதாவது FMD, செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலாத நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் இலவசமாக FMD தடுப்பூசி போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு

0: தங்களுக்கு வரும் ஓடிபியை தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுதான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். இயற்கை உர வகைகளும் தயாரிக்கும் முறைகளும் வயல்களில் தொடர்ந்து ரசாயன உரங்களை அதிகம் போட்டு வருவதாலும் பூச்சிக்கொல்லி மருந்துகளை அதிகம் பயன்படுத்துவதாலும் மண் வளம் குறைகிறது. நச்சு கலந்த உணவை பெற வேண்டியுள்ளது. ரசாயன உரங்களால் மண்வளம் தவிர பயிர்கள் பாதிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலும் மாசுபடுகிறது. எனவே ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லி மருந்துகள் ஆகியவற்றை அதிகம் பயன்படுத்துவதை தவிர்த்து இயற்கை வழி வேளாண்மையை கடைபிடிக்க வேண்டியதன் அவசியம் உருவாகி வருகிறது. நீர் வளங்களை பாதுகாத்து மாசற்ற நீரை தக்க வைத்தல், இயற்கை சூழல் மாசுபடாமல் காத்தல், உணவு நஞ்சாவதை தடுத்து உயிரினங்களை பாதுகாத்தல், மண்ணின் மலட்டுத்தன்மையை நீக்கி பொன் விளையும் பூமியாக மாற்றுதல், சுற்றுச்சூழலுக்கும் உயிரினங்களுக்கும் கேடு ஏற்படாமல் தடுத்து ரசாயன உரங்களை தவிர்த்து சாகுபடி செய்வதே இயற்கை வேளாண்மை ஆகும். இயற்கை வழி வேளாண்மைக்கு மிகவும் அவசியமான இயற்கை உரங்கள் 1 தொழு உரம். 2 மாடுகள் வைத்திருக்கும் விவசாயி ஓராண்டிற்கு 6 டன் தொழு உரம் தயாரிக்கலாம். மாட்டுச்சாணத்தை விட மாட்டின் சிறுநீரில்தான் தலைச்சத்து அதிகம் உள்ளது. எனவே மாட்டு கொட்டகையில் மண் பரப்பி மாடுகள் தின்றுகளித்த வைக்கோலை அதில் பரப்பி அவற்றில் மாட்டுச்சாண சிறுநீர் சேர்த்து அதை மக்க வைத்து இந்த வகை உரம் தயாரிக்கப்படுகிறது. கம்போஸ்ட் உரம் பண்ணை கழிவுகளில் இருந்தும் இலை சருகு மற்றும் குப்பைகளில் இருந்தும் புளுரோட்டஸ் என்னும் காளான் வித்துக்களை பயன்படுத்தி 1 மாதத்துக்குள் மக்க வைத்து இந்த உரம் தயாரிக்கப்படுகிறது. தென்னை நார் கம்போஸ்ட் உரம் தயாரித்தல். தென்னை நார்களில் 50% மேல் லிக்னைன் மற்றும் செலுலோஸ் உள்ளது. தென்னை நார்களுடன் புளுரோட்டஸ் காளான் வகையை சேர்த்து மக்க வைத்து இந்த வகை உரம் தயாரிக்கப்படுகிறது. இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்சினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இப்போ இருக்கிற பெருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப உணவு உற்பத்தி அதிகரிப்பது வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. வேளாண்மையிலையும் வந்து பயிர்களுடைய மகசூலை அதிகரிக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் வந்து மேற்கொண்டுட்டு தான் இருக்காங்க. இந்த பயிர்களின் மகசூலை பாதிப்பதுல நிறைய காரணிகள் வந்து முக்கிய பங்கு வகிக்கிறது. அவற்றில் ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா ஊட்டச்சத்து குறைபாடு தான். இந்த மண்ணில வந்து போதுமான தனிமங்களின் அளவு இல்லாத போது இந்த ஊட்டச்சத்து குறைபாடு வந்து ஏற்படுது. தாவரத்தின் வளர்ச்சிக்கு பார்த்தோம் அப்படின்னா 17 வகையான தனிமங்கள் வந்து முக்கியமா இருக்கு. அவை என்னென்னு பார்த்தோம்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், சல்ஃபர், இது எல்லாமே வந்து தாவரத்தினுடைய வளர்ச்சிக்கு இன்றியமையதாக இருக்கு. இதை எப்படி வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரூட்டச்சத்து, நுண்ணூட்டச்சத்து அப்படின்னு சொல்லி வகைப்படுத்திருக்காங்க. அவற்றில் இந்த தலைச்சத்து ஆன நைட்ரஜன், மணிச்சத்தான பாஸ்பரஸ், சாம்பல் சத்தான பொட்டாசியம், இவை எல்லாமே வந்து முதன்மை நிலை ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து இந்த சுண்ணாம்பு சத்தான இந்த கால்சியம், மெக்னீசியம், இந்த கந்தக சத்தான சல்ஃபர், இவற்றை எல்லாமே 2 நிலை பேரூட்டச்சத்து சொல்லுவாங்க. அடுத்து நுண்ணூட்ட சத்துக்கள்னு ஒரு 8 இருக்கு. அது என்ன பார்த்தோம்னா இரும்பு, மாங்கனீசு, போரான், துத்தநாகம், தாமிரம், மாலிப்டினம், குளோரின், நிக்கல், இப்படின்ட்டு 17 வகையான ஒரு தனிமங்கள் வந்து தாவரனுடைய வளர்ச்சிக்கு வந்து மிகவும் அத்தியாவசியமா இருக்குது. இதை தவிர சோடியம், கோபால்ட், சிலிக்கான், வெனிடியம், செலினியம் இப்படின்ற தனிமங்களும் வந்து முக்கிய பங்கு தான் வகிச்சிட்டு இருக்கு. இப்போ இந்த பயிர்களினுடைய ஊட்டச்சத்து குறைபாடுக்கான மண்ணியல் காரணிகளை பத்தி பார்க்கலாம். நைட்ரஜன் அதாவது தலைச்சத்து, தலைச்சத்துக்கான குறைபாடு மண்ணியல் காரணிகள் எப்படின்னா கனமான மழை நிறைந்த அந்த மண் வகை, குறைவான அங்க பொருட்கள், இந்த மாதிரி இருக்கிற மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா நைட்ரஜனுடைய குறைபாடு வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாஸ்பரஸ் அதாவது மணிச்சத்து, அதற்கு வந்து இந்த அமிலத்தன்மை மற்றும் சுண்ணாம்பு நிறைந்த அந்த மண்ணில் வந்து பாஸ்பரஸ் உடைய குறைபாடு இருக்கும். சாம்பல் சத்தான பொட்டாசியத்துக்கு வந்து இந்த மாதிரி மண் அரிப்பு இல்ல தீவிர பயிர் சாகுபடி செய்யப்பட்ட நிலம் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்பல் சத்தோட குறைபாடு இருக்கும். அடுத்து கால்சியம், மெக்னீசியம், இந்த மாதிரி இருக்கிற 2 நிலை ஊட்டச்சத்துக்கான இந்த ஊட்டச்சத்துக்கள் எந்த மாதிரி மண்ணில் குறைவா இருக்கும்னா அமிலம் மற்றும் காரத்தன்மை வாய்ந்த மண்ணில் வந்து ரொம்ப குறைவா இருக்கு. அடுத்து கந்தகச்சத்து, சல்ஃபர்னு சொல்லுவாங்க, அது வந்து குறைவான அங்கக பொருட்கள் உள்ள மண், அப்புறம் கந்தகச்சத்தையே பயன்படுத்தாம இருந்தோம் அப்படின்னா அந்த மண்ணில் வந்து கந்தகச்சத்து குறைபாடு இருக்கும். அடுத்து நுண்ணூட்டச்சத்துக்கள் எப்படி, அதற்கான குறைபாடு உள்ள மண் எப்படின்னு பார்க்கலாம். இரும்பு, இரும்புக்கு எப்படி அப்படின்னா ரொம்ப சுண்ணாம்பு நிறைந்த மண்ணா இருந்துச்சுன்னா அதுல வந்து இரும்பு சத்து குறைபாடு வந்து இருக்கும். இதே துத்தநாகம், மாங்கனீசு, மாலுப்டினம் இந்த வகையான நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து இந்த அமிலத்தன்மை அப்புறம் இந்த சுண்ணாம்பு சத்து நிறைந்த மண் அதுலலாம் இந்த நம் முன்னாடி சொன்ன இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடுகள்லாம் அதிகமாக இருக்கும். அப்புறம் மணற்பாங்கான நிலத்தில்

0: வந்து இந்த போரானோட குறைபாடு வந்து அதிகமாக காணப்படும். இப்படியான மண்கள்ல குறைபாடு இருக்கிறதெல்லாம் வகைப்படுத்தியாச்சு. இப்போ அடுத்து என்னென்ன ஊட்டச்சத்து, அந்த ஊட்டச்சத்து தாவரத்தோட உடல்ல என்னென்ன வினைகளில் பங்காற்றுகிறது, அது இல்லைனா என்னென்ன அறிகுறிகள், அதை நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்ற ஒரு பொதுவான குறிப்புகளை நான் சொல்றேன். முதல்ல பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த 17 வகையான தனிமங்கள்ல முதல் அந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் இதெல்லாமே பார்த்தோம். இந்த மூணுமே வந்து கனிம பொருட்கள் கிடையாது, ஆனா கரிம பொருட்கள் இருக்கிறதுனால இந்த பட்டியலில் வந்து சேர்த்துருக்கு. தாவர உடல்ல இருக்கிற கார்போஹைட்ரேட், சர்க்கரை, இந்த புரதம், கொழுப்பு இவற்றெல்லாம் வந்து ஒரு முக்கிய பங்கா இருக்கு. தாவரத்தோட வளர்ச்சிதை மாற்றங்கள் எல்லாம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது இல்ல அப்படின்னா அதோட அறிகுறிகள் பெரிதா வந்து தாவரத்துல வர்றது கிடையாது. ஏன்னா வாயு மற்றும் நீர் பரிமாற்றத்தின் மூலமா, இப்போ நீர்னா நீர்ல இருந்து நம்மளுக்கு வந்து ஹைட்ரஜன் கிடைச்சிரும், வாயுல இருந்து ஆக்சிஜனோ கார்பன் டை ஆக்சைடோ கிடைச்சிரும். நீர் மற்றும் வாயு பரிமாற்றம் சமமா கிடைக்கிறதுனால தாவரங்கள்ல இந்த ஹைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன்னால வரக்கூடிய அறிகுறிகளோ குறைபாடோ எதுவும் கிடையாது. மூணுமே வந்து தாவரத்திற்கு இன்றியமையாதா கிடைச்சிருந்தாலும் அதனுடைய அறிகுறிகள் எதுவும் இல்லை. இப்போ அடுத்து பார்க்கக்கூடிய அந்த பேரூட்டச்சத்துக்கள், நூட்டச்சத்துக்கள், அது குறைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து மகசூல் வந்து குறையுது.
1: இன்று ஒரு செய்தியில் இதுவரை தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து முஸ்லம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
2: இனி மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இணைந்திருப்போம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாநில அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் முறை 100 ஆண்டுகளாக இருந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். அரசின் செயல்பாடுகள் குறித்த கருத்துக்களை பரிசீலனை செய்து அவற்றை உரிய முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அரசு தயாராக உள்ளது என்று அவர் கூறினார். பெட்ரோலுடன் எத்தனால் கலக்கும் யோசனை முதலில்

0: காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சிக் காலத்தில் அமல்படுத்தப்பட்டிருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். கடந்த 2006 மற்றும் 2008 ஆண்டுகளில் 10 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 5% அளவிற்கு எத்தனால் கலப்பதற்கான இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்ததாக திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்தார். போதைப்பொருள் புழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் போதைப்பொருள் பழக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மற்றும் மக்களை மையமாக கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். விழிப்புணர்வு, சிகிச்சை, மறுவாழ்வு, மறு ஒருங்கிணைப்பு போன்ற நடவடிக்கைகள் மூலம் போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறினார். சமூகத்தில் இருந்து போதைப் பொருள் பழக்கத்தை அகற்றுவதற்கு மத்திய மாநில அரசுகள், அமைச்சகங்கள், சமூக அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு வீரேந்திரகுமார் கேட்டுக் கொண்டார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1875 ரூபாயிலிருந்து 2125 அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநிலங்களில் வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார். மாநிலத்தில் பிஜேபி கட்சியின் அமைப்பை வலுப்படுத்துவதுடன் அரசியல் பணிகளை தொண்டர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் கலந்து கொண்டு கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடியதாக டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள், போதைப் பொருள் புழக்கம் போன்றவை அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டினார். இது தொடர்பாக மாநில அரசு எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளாத காரணத்தால் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை என்று திரு நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது அணையின் கட்டுமானம் தமிழகத்தின் நீர் உரிமையும் காவிரி டெல்டா பகுதியின் விவசாயமும் கடுமையாக பாதிக்கப்படும் என்று கூறினார். இது தொடர்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளையும் மாநில அரசு தீவிரப்படுத்த வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்தார். இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள், விவசாயிகள், இளைஞர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து போராட வேண்டும் அவர் வலியுறுத்தினார். மாநில அரசு சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் பிரதமர் மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து தமிழகத்தின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று திரு அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டார். தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக இம்மாவட்டத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலம் என்றாலே இயற்கை அழகு. இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே பெய்ததின் காரணமாக சீசன் துவங்கியுள்ள நிலையில் மலைப்பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையின் காரணமாக இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் பிரதான அருவியான குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருவதால் சுற்றுலா

0: பாதுகாப்பு நலன் கருதி மாவட்டம் நிர்வாகம் சார்பில் தற்காலிகமாக அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அருவிக்கரையின் ஓரமாக சாரல் மலையில் நனைந்தபடி செல்போனில் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 3 நாட்களில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களின் வடபகுதியை அடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவில் நிலவும் கடும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் நிலவி வரும் கடும் வெப்பத்தால் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ காரணமாக 10,000-க்கும் அதிகமான மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. மாலி நாட்டின் வடபகுதியில் உள்ள நகரங்களை குறிவைத்து கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக அந்நாட்டு ராணுவம் கூறியுள்ளது. மகாராஷ்டிராவில் ஆசிரியர் தகுதித் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பான வழக்கில் மேலும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்கி மோசடி தொடர்பான வழக்கில் சிபிஐ நடத்திய சோதனையின் போது சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்தது உட்பட பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. மேற்கு வங்க மாநில சட்டப்பேரவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கு நேற்று நிறைவடைந்தது. நாமக்கல் மாவட்டம் இறையமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சத்துணவு கூட மற்றும் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் திறந்து வைத்தார். டெல்டா மாவட்டங்களை வறட்சியால் பாதிக்கப்பட்ட பகுதிகளாக அறிவித்து மாநில அரசு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட விவசாயிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையின் போது போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் புலிக்கரையில் நபார்டு திட்டத்தின் கீழ் 42 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வரும் புதிய கால்வாய் பணிகளை ஆட்சியர் திரு சரவணன் ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம் 3 வெள்ளி 2 வெண்கலப்பதக்கங்களை வென்றுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா கோச்சா இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்கூர் ஸ்வாஸ்திகா இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலிவாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை மாநில அரசு உடனடியாக கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம் 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:55. ஆகாஷவாணி மதுரை வானொலி நிலையம். இயற்கை இன்பம்.
3: இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
4: மனிதனின் அடிப்படை தேவைகள் என்ன என்று கேட்டால் உணவு, உடை, இருப்பிடம் என்று கூறுவோம். ஆனால் இவற்றையெல்லாம் விட மிகவும் அவசியமான ஒன்று இருக்கிறது, அது காற்று. மனிதன் உணவு இல்லாமல் சில வாரங்கள் வாழ முடியும், தண்ணீர் இல்லாமல் சில நாட்கள் வாழ முடியும், ஆனால் காற்று இல்லாமல் சில நிமிடங்கள் கூட வாழ முடியாது. அதனால்தான் காற்று மனித வாழ்வின் முதல் தேவையாக கருதப்படுகிறது. நாம் ஒரு நாளில் சுமார் 20,000 முறைக்கும் அதிகமாக சுவாசிக்கிறோம். ஒவ்வொரு மூச்சிலும் உயிரை தாங்கும் ஆக்சிஜனை பெறுகிறோம். இந்த ஆக்சிஜனை நமக்கு வழங்குவது இயற்கை, குறிப்பாக மரங்களாகும். ஆனால் இன்று நாம் சுவாசிக்கும் காற்று மாசுபட்டு வருவது மிகுந்த கவலைக்குரிய விஷயமாகும். காற்று கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அதன் மதிப்பு உயிருக்கு தெரியும் என்ற பழமொழி மிகவும் பொருத்தமானது. ஒரு காலத்தில் கிராமங்களில் காலையில் எழுந்தவுடன் புத்துணர்ச்சி தரும் தூய காற்றை சுவாசிக்க முடிந்தது. இன்று நகரங்களில் பல இடங்களில் புகை, தூசி மற்றும் நச்சு வாயுக்களால் காற்று மாசடைந்துள்ளது. வாகனங்களின் புகை, தொழிற்சாலைகளின் வெளியேற்றம், குப்பை எரிப்பு

0: மரங்கள் வெட்டப்படுதல் போன்றவை இதற்கான முக்கிய காரணங்களாகும். காற்று மாசுபாட்டின் விளைவுகள் மிகவும் ஆபத்தானவை. ஆஸ்துமா, நுரையீரல் நோய்கள், இதய நோய்கள், ஒவ்வாமை போன்ற பல உடல்நல பிரச்சனைகள் அதிகரித்து வருகின்றன. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். திருக்குறளின் கருத்து நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும். அதாவது பிரச்சனை வருவதற்கு முன்பே அதை தடுக்க வேண்டும். காற்று மாசுபாட்டையும் அதேபோல் ஆரம்ப நிலையிலேயே கட்டுப்படுத்த வேண்டும். இன்று உலகின் பல நகரங்களில் காற்றின் தரம் குறைந்து வருகிறது. சில இடங்களில் மக்கள் முகக்கவசம் அணியாமல் வெளியே செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. இது மனிதன் உருவாக்கிய பிரச்சனையே தவிர இயற்கையின் தவறு அல்ல. ஒரு சிறிய கவிதை. மரம் நின்றால் காற்று தூய்மை, மரம் விழுந்தால் வாழ்வு சோகமை. காற்றை காப்போம் நண்பர்களே, நாளைய உலகை நாமே காப்போம். இந்த கவிதை மரங்களுக்கும் காற்றின் தூய்மைக்கும் உள்ள தொடர்பை அழகாக எடுத்துரைக்கிறது. மரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. எனவே மரங்களை வளர்ப்பது என்பது காற்றை தூய்மைப்படுத்தும் மிகச்சிறந்த வழியாகும். ஒரு வளர்ந்த மரம் பலருக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குகிறது. அதனால்தான் மரங்கள் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கு நாம் செய்யக்கூடிய பல எளிய வழிகள். தேவையற்ற வாகன பயன்பாட்டை குறைக்கலாம், பொது போக்குவரத்தை பயன்படுத்தலாம், சைக்கிள் பயணத்தை ஊக்குவிக்கலாம், குப்பைகளை எரிப்பதை தவிர்க்கலாம், அதிக அளவில் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கலாம், தொழிற்சாலைகளில் மாசு கட்டுப்பாட்டு முறைகளை பின்பற்றலாம். இவை அனைத்தும் காற்றின் தரத்தை மேம்படுத்த உதவும். பொதுமக்களாகிய நமக்கும் இதில் முக்கியமான பங்கு உள்ளது. பள்ளி வளாகங்களிலும் பொதுவான இடங்களிலும் மரங்களை நடலாம். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கலாம். வீட்டில் உள்ளவர்களிடம் காற்று மாசுபாட்டின் தீமைகளை எடுத்துரைக்கலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் கூறியுள்ளார், ஒரு நாட்டின் உண்மையான செல்வம் அதன் இயற்கை வளங்களும் ஆரோக்கியமான மக்களுமாகும். ஆரோக்கியமான மக்களை உருவாக்க தூய்மையான காற்று மிகவும் அவசியம். நாம் இன்று சுவாசிக்கும் காற்றின் தரம் நாளைய தலைமுறையின் உடல்நலத்தை நிர்ணயிக்கும். எனவே காற்றை பாதுகாப்பது என்பது நமது உடல்நலத்தை பாதுகாப்பதற்கு சமம். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி. நாம் நமது குழந்தைகளுக்கு விலை உயர்ந்த வீடுகளையும் சொத்துக்களையும் கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் சுவாசிக்க தூய்மையான காற்றை வழங்க முடியாவிட்டால் அந்த சொத்துக்களின் பயன் என்ன? இந்த கேள்வி ஒவ்வொருவரையும் சிந்திக்க வைக்க வேண்டும். இன்று நாம் செய்யும் சிறிய செயல்கள் நாளைய உலகில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு மரம் நடுவது சிறிய செயலாக தோன்றலாம். ஆனால் அந்த மரம் பல ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு தூய்மையான காற்றை வழங்கும். எனவே காற்றை பாதுகாப்பது என்பது ஒரு சமூக பொறுப்பு மட்டுமல்ல, மனித குலத்தின் எதிர்காலத்திற்கான முதலீடாகும். மரங்களை வளர்ப்போம், காற்றை தூய்மைப்படுத்துவோம், ஆரோக்கியமான உலகை உருவாக்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனிய காலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 7:01. நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் காலை தென்றலோடு. ரைஸ் வித் தி சன், இட் இஸ் குட் பிஃபோர் தட் என்பார்கள். சூரியோதயத்திற்கு முன் நாம் எழுவது நமக்கு புத்துணர்வுகளை தருவதோடு நமக்கான கூடுதல் நேரத்தையும் தருகின்றது. எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா குரல்களில் சின்னத்தம்பி திரைப்படத்திலிருந்து பாடல்.

இரவின் நீண்ட நேர தூக்கத்திற்கு பின் காலை எழுந்ததும் அதிகாலையில் தண்ணீர் குடிப்பது நீர்ச்சத்து தேவையை பூர்த்தி செய்வதோடு நமது உடலின் உள் உறுப்புகளின் ஆரோக்கியத்தையும் மன ஆற்றலையும் பெருக்கும் என்கிறார்கள்.

எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடம் காட்டி சுட்டு போடு, விட்டு போடு, விட்டு போடு, என் தாய் கொடுத்த தமிழுக்கு.

விட்டுப்பாடு விட்டுப்போடு விட்டுப்போடு அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு.

0: தமிழ் மக்கள் வீட்டை சென்று தட்டுப்பாட்டு விட்டுப்போடு என் தாய் கொடுத்த தமிழ் பிள்ளை தட்டுப்பாடு விட்டுப்போடு விட்டுப்போடு அட கடலுக்குண்டு கற்பனைக்கில்லை கட்டுப்பாடு.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1669 கிலோஹெர்ட்ஸில் நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள் மதுரத்தெண்டலோடு. நேரம் 7:10.
2: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா?
3: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
4: RBI சொல்கிறது
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: விளம்பரத்தை அடுத்து நேயர்கள் கேட்கலாம் தமிழில் செய்திகள் சென்னையஞ்சலாக.
1: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
2: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
1: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
2: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
1: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்திய அமெரிக்க நாடுகள் ஜனநாயக நடைமுறைகள் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மக்களுக்கு எண்ணற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவதில் சட்டத்தின் அடிப்படையிலான ஜனநாயக ஆட்சி முறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் 250வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் மக்களுக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இரு நாடுகளுக்கு இடையேயான நட்புறவை புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்வதன் மூலம் நீண்டகால அமைதி, வளம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரும் உறுதுணையாக அமையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத்துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், குஜராத் மாநிலம் சனந்த் நகரில் தொடங்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி ஆலை மற்றும் ஆய்வகம் இந்தியாவின் தொழில்நுட்ப

0: துறையின் வலிமையை எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு பெருமளவிலான வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஒமான் ஆகிய நாடுகளில் இம்மாதம் 10ஆம் தேதி அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். அவரது இந்த பயணத்தின் போது அந்தந்த நாடுகளின் தலைவர்கள் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறார். மேலும் அந்நாடுகளுடனான நலன் சார்ந்த அம்சங்கள், பிராந்திய மேம்பாடு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து இம்மாதம் 13ஆம் தேதி நியூயார்க் செல்லும் அவர் 2028-2029ஆம் ஆண்டில் ஐநா பாதுகாப்பு சபையின் தற்காலிக உறுப்பினருக்கான நடவடிக்கைகளை தொடங்கி வைக்கிறார். பின்னர் பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் நடைபெறும் இந்திய ஐரோப்பிய யூனியன் வர்த்தகம் மற்றும் தொழில்நுட்ப கவுன்சில் கூட்டத்தில் திரு ஜெய்சங்கர் பங்கேற்கிறார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெங்காயத்தின் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 1,875 ரூபாயிலிருந்து 2,125ஆக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் இத்தகைய கொள்முதல் நடவடிக்கைகள் காரணமாக வெங்காயம் பயிரிடும் விவசாயிகளுக்கு வருவாய் அதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத் மாநில வெங்காயம் போதிய அளவு கையிருப்பில் உள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. மிசோரம் மாநில வாக்காளர் பட்டியலில் எந்த ஒரு வெளிநாட்டினர் பெயரும் இடம்பெறவில்லை என்று அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி கரிமா குப்தா உறுதிபட தெரிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் மே மாதம் 30ஆம் தேதி முதல் ஜூன் 28ஆம் தேதி வரை நடைபெற்ற வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நிறைவடைந்து வரைவு வாக்காளர் பட்டியல் நேற்று வெளியிடப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் வெளிநாட்டினர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் முழுமையான சரிபார்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக கூறினார். ஒவ்வொரு வாக்காளர்களின் வீடுகளுக்கும் நேரடியாக சென்று வாக்காளர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். 3வது கட்டமாக 16 மாநிலங்களில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மிசோரம் 100% பணிகளை நிறைவு செய்துள்ள முதல் மாநிலமாக திகழ்கிறது என்று அவர் மேலும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: வர்த்தக வங்கிகளை காட்டிலும் கூட்டுறவு வங்கிகள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மகாராஷ்டிர மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், அம்மாநிலத்தில் 2 லட்சத்துக்கும் அதிகமான கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாகவும், நாட்டிலேயே பெருமளவிலான கூட்டுறவு சங்கங்கள் நிறைந்த மாநிலமாக மகாராஷ்டிரா திகழ்வதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு வேளாண் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அம்மாநில முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ தெரிவித்துள்ளார். முதலமைச்சரின் மேம்பாட்டு நிதியிலிருந்து 35 டிராக்டர் மற்றும் 6 பயன்பாட்டு வாகனங்களை அம்மாநில விவசாயிகளுக்கு வழங்கி பேசினார். அம்மாநிலத்தின் மண்வளத்தை விவசாயிகள் பயன்படுத்திக் கொண்டு வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க முன்வர வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நெஃப்யூரியோ கேட்டுக் கொண்டுள்ளார். ஆஸ்திரேலியாவின் மிக முக்கிய பொருளாதார நட்பு நாடாக இந்தியா திகழ்கிறது என்று அந்நாட்டு பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலகின் 4வது மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் விரைவான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நாடாகவும் இந்தியா உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, பொருளாதார மற்றும் கலாச்சார துறைகளில் வலுவான ஒத்துழைப்பு இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை, வளம் ஆகியவற்றை உறுதி செய்வதில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படும் என்று திரு ஆண்டனி அல்பனீஸ் கூறியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை

0: ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 4 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மத்திய பிரதேசம், கர்நாடகா, ராஜஸ்தான், தெலங்கானா மாநிலங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமுதல் அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, சத்தீஸ்கட், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம் மற்றும் தென் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே கேரளத்தில் உள்ள 14 மாவட்டங்களிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை நீடிக்க வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கேரளம் லட்சத்தீவு கடற்பகுதிகளில் அலைகளின் சீற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் அப்பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மகாராஷ்டிர மாநிலம் மும்பை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக அம்மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக மும்பை, தானே, பால்கர் ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் சாலை மற்றும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சாயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வாஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அங்குர் பட்டாச்சார்ஜி ஸ்வாஸ்திகா கோஷ் இணையும் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம், 3 வெள்ளிப்பதக்கங்களை வென்றது. செக் குடியரசில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் பாவ்னா தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஹர்விந்தர் சிங் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மகளிர் காம்பவுண்ட் பிரிவில் சீதல் தேவியும், மகளிர் ஒற்றையர் பிரிவில் பூஜா ஜெயச்சனும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 3 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனநாயக நடைமுறைகள் மீது இந்தியாவும் அமெரிக்காவும் வலுவான நம்பிக்கை கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தொழில்நுட்பத் துறையில் தற்சார்பு நிலையை எட்டுவதற்கான நடவடிக்கைகள் புதிய உச்சத்தை எட்ட உதவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாட்டில் தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இஸ்தான்புல்லில் நடைபெற்று வரும் சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் சயாலி வாணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. 10 நொடி இசை

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி எல் அழகமை அவர்கள்.
2: அல்கஹால் இல்லாம வரக்கூடிய ஒரு ஃபேட்டி லிவர் டிசீஸ் தான் நான் அல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். இந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் ஒரு சீரியஸான வியாதியா மாறுறதுக்கு 20 இயர்ஸ் ஆகும். அதாவது இன்னைக்கு 20 வயசுல ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கேன் பண்றோம், அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் ஒரு சீரியஸான லிவர் வியாதியா மாறுறதுக்கு ஜென்ரலா 15 முதல் 20 வருடங்கள் ஆகும். ஏன் இதை நான் முக்கியமான விஷயமா சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நிறைய பேர் வந்து வேற ஏதோ காரணங்களுக்காக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறாங்க, வயிற்று ஸ்கேன் எடுக்கிறாங்க, அதுல ஒரு ஃபேட்டி லிவரை பார்த்தோன்னே இவங்க ஏதோ நம்மளுக்கு ஒரு சீரியஸான கேன்சர் வந்த ரேஞ்சுக்கு பயந்து போயிடுறாங்க. தேவையே இல்ல, இது உடனடியா உங்களுடைய உடம்பை வந்து டேமேஜ் பண்ண போறது இல்ல, நாளடைவுல பின்னாடி உங்களுக்கு ஏஜ் ஆகும் போது அது லிவர் வியாதியா மாறலாம். அதை தவிர்க்கிறதுக்கான மெஷர்ஸ் நீங்க எடுக்கிற பட்சத்துல அதை நீங்க முழுமையாவோ இல்ல முடிஞ்ச அளவோ பின்னாடி லிவர் வியாதி வர தவிர்க்க முடியும். அது வந்து ரொம்ப நாள் எடுத்து வியாதியா மாறக்கூடிய விஷயங்கள் தான் ஃபேட்டி லிவர் டிசீஸ். ஜென்ரலா 15 to 20 இயர்ஸ் ஆகும் ஃபேட்டி லிவர்ங்கிறது லிவர் சிரோசிஸ் ஆக மாறுறதுக்கு 20 இயர்ஸ்க்கு மேலாகும். அதுக்குரிய ஃபேக்டர்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணும் போது அதை நம்ம தவிர்க்க முடியும். மூணாவது வைரஸ்னால வரக்கூடிய லிவர் வியாதி சொன்னேன், என்ன வைரஸ்னால வருதுங்கிறத பொறுத்து அது சிம்டம்ஸா மாறுறதுக்கோ வியாதியா மாறுறதுக்கோ டைம் டியூரேஷன் மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள்

0: ஹெப்படைட்டிஸ் ஏ ஹெப்படைட்டிஸ் பின்னு இரு வகை வைரஸ் இருக்கு. இது ரெண்டும் வந்து சாப்பாடு மூலமாவோ தண்ணி மூலமாவோ பரவக்கூடிய வைரஸ் இந்த வைரஸ் நம்ம உடம்ப தாக்குச்சுன்னா அது மஞ்சள் காமாலையா 2 வாரங்கள்லயே மாறிடலாம். சீரியஸான லிவர் வியாதியா கூட 2 வாரங்கள்லயோ 3 வாரங்கள்லயோ மாறிடலாம். வாமிட்டு உமட்டல் காய்ச்சல் அந்த மாதிரி வந்து வயிற்று வலி வந்து மஞ்சள் காமாலையா மாறி. இதே ஹெப்படைட்டிஸ் பி ஹெப்படைட்டிஸ் சின்னு இரு வகை வைரஸ் இருக்கு. இது வந்து ரத்தம் மூலமா பரவுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அன்சேஃப் உடல் உறவு மூலமாவோ இல்ல சேஃப்டி இல்லாத சிரிஞ்சு நீடுலாம் ஒரு ரீயூஸ் பண்ற சிரிஞ்சு நீடுலாம் இருக்கிறாங்க அதெல்லாம் அது மூலமா அந்த வைரஸ் வந்துச்சுன்னா அது மஞ்சள் காமாலையா மாறுறதுக்கு 3 முதல் 6 மாசங்கள் வரைக்கும் ஆகலாம். டிலேடா தெரியலாம். என்ன காரணத்தினால கல்லீரல் வியாதி வருதுங்கிறத பொறுத்து அந்த காரணம் நம்மளை தாக்குனதுல இருந்து தொந்தரவு வர்றதுக்குரிய டைம் வந்து வேரி ஆகும்.
1: வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கும் அளவு இருக்கு. அபரிமிதமான சந்தோஷமான வாழ்க்கையே நம்மளோட ஆரோக்கியத்தை தொலைக்கிறதுக்கும் ஒரு பிரதான காரணமா இருக்கு அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தீங்க டாக்டர். பொதுவா ஒரு 20 வயதுல ஒரு நபர் மது அருந்தும் பழக்கத்திற்கு தொடங்கி அவர் சுமார் ஒரு 15 ஆண்டுகள் அதாவது 35-40 ஆண்டுகளுக்குள் அந்த நோயின் பிடியில் இருந்து அவர் நிச்சயம் விலக மாட்டார் அப்படிங்கறத வந்து ரொம்ப தெளிவா நேயர்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க டாக்டர். இந்த கல்லீரல் நோய்கள் பொதுவா நம்மளோட கலாச்சாரத்துல ஆண்கள் மட்டும்தான் மது அருந்தக்கூடிய பழக்கம் இருக்குது. மேலை நாடு பெண்கள் இருக்கலாம் பல பதிவுகளும் நம்ம பார்த்திருக்கிறோம் சமூக ஊடகங்கள். ஆனால் மது அருந்தாத தன்மையான இருக்கக்கூடிய இந்த கல்லீரல் நோய்கள் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் இதுல ஆண் மற்றும் பெண் இவங்க இந்த பாலினத்துல ஏதாவது வேறுபாடு இருக்கா?
0: ஆல்கஹால் நீங்க சொன்ன மாதிரி பொதுவா ஆண்களிடையே அதிகமா இருக்கு, பெண்களிடையே அக்கேஷனலா பார்க்கதான் செய்யறோம். ரொம்ப அக்கேஷனலா பார்க்கதான் செய்யறோம், பார்க்கவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆண்கள் தான் 99.9% ஆண்கள் தான் அல்கஹால்னால வரக்கூடிய லிவர் வியாதியில வர்றாங்க. இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் சோ கால்டு சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்னா அந்த ஃபேட்டி லிவர் டிசீஸ் வந்து ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் பொதுவானது. இப்ப எப்படி சக்கரை வியாதி இருபாலருக்கும் பொதுவானது தானே, அது மாதிரிதான். சோ மோஸ்ட்லி வந்து ஒரு 100 பேஷண்ட் சக்கரை வியாதி பேஷண்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு 60 பேர்ல இருந்து 90 பேர் வரைக்கும் ஃபேட்டி லிவர் இருக்கும். சோ சக்கரையும் ஃபேட்டி லிவரும் காயினுடைய 2 பகுதி மாதிரி தான். சோ சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஒபிசிட்டி வெயிட் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். ஃபேமிலியில யாருக்காவது சக்கரையோ கொலஸ்ட்ராலோ ஹார்ட் வியாதியோ இருக்குன்னா அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு ஜாஸ்தி. இதெல்லாம் இருபாலருக்கும் பொதுவானது, சக்கரை வியாதியோ ஹார்ட் வியாதியோ ஒபிசிட்டியோ இருபாலருக்கும் பொதுவானது. அதனால இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் சொல்லக்கூடிய ஃபேட்டி லிவர் வந்து இருபாலருக்கும் பொதுவானது தான். ஒபிசிட்டி வந்து ஃபீமேல்ஸ்ல ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு, மேல்ஸை விட ஃபீமேல்ஸ்ல வந்து ஒபிசிட்டி ரொம்ப ப்ரிவலண்டா இருக்கு. ப்ராபபிளி டூ டு லெஸ் பிசிக்கல் ஆக்டிவிட்டி, மேல்ஸ் வந்து ரொம்ப எப்படி இருந்தாலும் வேலையெல்லாம் போறதுனால கொஞ்சம் பிசிக்கலி ஆக்டிவா இருக்காங்க, வேற ஃபீமேல்ஸ் வந்து கொஞ்சம் பிசிக்கலி லெஸ் ஆக்டிவா இருக்காங்க வென் கம்பேர்ட் டு மேல்ஸ். அதனால ஃபேட்டி லிவர் மேபி லிட்டில் மோர் ஆஃப் காமன் அமங் ஃபீமேல்ஸ், பட் ஆனால் ஜென்ரலா ரெண்டு பேரும் ஈக்குவல் தான்.
1: தடுக்க முடியாத காரணங்கள்ல பிரதான காரணமா இருக்கிறது மரபணு சம்பந்தப்பட்டதுதான் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கீங்க டாக்டர். மரபணு மட்டும்தான் அப்படின்னு சொல்றதை விட நம்மளால மாற்றக்கூடிய பல தகவமைப்புகளை நம்மளோட உடம்புக்கு நல்லதை பண்றப்ப நிச்சயம் நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்த முடியும். கல்லீரல் மட்டுமல்ல முழு உடம்புக்கும் ஆரோக்கியத்தை நம்மளால உறுதிப்படுத்த முடியும். இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளித்தார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் PL அழகமை அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை 7:25 கேட்கலாம்.
2: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கலாம் என்று ஒரு தகவல் வழங்கியிருக்கிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: ஒரு நண்பர் இருக்கார், எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புத்தகம் இருக்கும், புத்தகம் இல்லாமல் எங்கேயும் புறப்பட மாட்டார். எதுக்காக இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு இது ஒரு நல்ல நண்பன் மாதிரி, இந்த காலத்தில் எங்கே போனாலும் காத்திருக்க வேண்டியிருக்கு, அது மாதிரி சமயத்தில் நான் வந்து நண்பன் கூட பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிம்பாரான். ஒருத்தர் ஒரு பெரிய அரச பதவியில் இருந்தார், அவர் பதவியிலிருந்து இறங்க வேண்டிய சூழ்நிலை, அரசு கொடுத்துருந்த வீட்டை விட்டுட்டு வெளியில் வர்றார். வரும்பொழுது 2 கையிலையும் 2 பெட்டி எடுத்துகிட்டு வந்தாராம். சார் உங்களுடைய உடைமைகள் அப்படின்னு கேட்குறாங்க அங்கே இருந்த ஊழியர்கள். இவர் தன்னுடைய கையில் இருக்கிற பெட்டியை காட்டி இதுதான் என்னுடைய சொத்து அப்படின்னாராம். ஒரு பெட்டியில் அவருடைய உடைகள், இன்னொரு பெட்டியில் அவர் விரும்பி படிக்கிற புத்தகங்கள், அவ்வளவுதான். இதுதான் இருந்துதான். புத்தகம் படிக்கிறது வந்து மனசுக்கு நல்லதுங்கிறது நமக்கு தெரியும், புத்தக வாசிப்பு வந்து உடம்புக்கும் நல்லதுங்கிறாங்க, அது நமக்கு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு நபர் ஒரு வருஷத்தில் சராசரியாக 2000 பக்கங்களை படிச்சிருக்கணுமா, யுனெஸ்கோ பரிந்துரை. ஆனால் நம்ம நாட்டில் நாம் சராசரியாக படிக்கிறது 32 பக்கங்கள், அவ்வளவுதான். இவ்வளவுக்கு நம்ம நாட்டில் 6000 மேற்பட்ட நாளேடு

0: இதழ்கள், 2000-க்கும் மேற்பட்ட இதழ்கள் மலர்கள், இவ்வளவு இருந்தும் சரியாக வரல. இந்த உலகத்தில் முதல் நூலகம் எங்கே எப்போ ஆரம்பமாச்சு தெரியுமா? கிமு 2500 அது ஆரம்பமாயிருக்குது. பாபிலோனியாவில் அமில் அணு அப்படிங்கிற அரசன் தான் நூலகத்தை உருவாக்கியிருக்கிறான். அப்போல்லாம் தாள் கிடையாது, களிமண் தான். களிமண் பலகைகளில் வந்து எழுதி அதை தொகுத்து அப்படியே நூலாக்கி அதை நூலகத்தில் வச்சுருப்பாங்களாம். அரசருடைய நூலகத்தில் 1000-க்கும் மேற்பட்ட நூல்கள் இருந்ததாக வரலாற்று குறிப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நூலகத்தில் வந்து பொருள் வாரியாக, அதாவது சப்ஜெக்ட் வாரியாக புத்தகங்களை வந்து வகைப்படுத்தி வச்சுருந்தாங்களாம். அதில் மிச்சம் இருந்த ஒரு 25 களிமண் பலகை புத்தகங்கள் இன்றைக்கும் பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் இருக்குதான். அச்சு தாள் இதெல்லாம் ஏற்பட்டதுக்கப்புறம் அமைக்கப்பட்டது தான் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய பாரிஸ் நூலகம். 1480 பிரெஞ்சு மன்னர் 11 லூயி இந்த நூலகத்தை அமைச்சாராம். ஆனால் அப்போல்லாம் அரசர்கள் மட்டும்தான் நூலகத்தை பயன்படுத்த முடியுமா? அதுக்கப்புறம் 17 இந்த முறை மாறி பொதுமக்கள் அங்கே போகலாம், படிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்து தான். போட்லியன் நூலகம் அப்படின்னு அதுக்கு பேர் பாரிஸ் நகரத்தில் இருக்குது. அங்கே தான் நூல்களின் பட்டியல் தயாரிப்பு பணி ஆரம்பமாச்சு. கல்வி வளர்ச்சியையும் நூலகத்தையும் இணைச்சவர் வந்து நெப்போலியன் போனபார்ட். முன்பணம் செலுத்தி புத்தகத்தை படிக்கிற முறையையும் அவர் தான் கொண்டுகிட்டு வந்தாராம். மக்கள்கிட்ட வசூலிக்கிற வரியின் ஒரு பகுதியை நூலகத்துக்கு பயன்படுத்தினவரும் அவர் தானா. நெப்போலியன் நூலகத்தில் உலகத்தில் உள்ள எல்லா மொழி நூல்களும் இருக்குதான். அங்கே ஒரு தமிழ் நூலும் இருந்திருக்குது, அது என்னென்னா கம்பராமாயணம். சோவியத் யூனியனுக்கு படையெடுத்து போனப்போ அங்கேருந்து லட்சக்கணக்கான புத்தகங்களை இந்த பனிச்சறுக்கு வாகனங்கள் இருக்குல்ல அதில் கொண்டுகிட்டு வந்ததாக வரலாறு. அடுத்தபடியாக குறிப்பிட்டு சொல்லத்தக்க நூலகம் எதுன்னா பிரிட்டிஷ் நூலகம். மிக பழைய கையெழுத்து பிரதியெல்லாம் கூட அங்கே இருக்குது. 1753 ஆரம்பமாச்சு. அதில் உள்ள நூல்களை வந்து வரிசையாக அடுக்கினா 180 நீளத்துக்கு வருமா. மிகப்பெரிய நூலகம் அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருக்குதான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பெரிய பழைய நூலகம் எதுன்னா கல்கத்தா நூலகம். எல்லா இந்திய மொழி நூல்களும் இங்கே உண்டு. மகாகவி பாரதியார் நடத்தின இந்தியாங்கிற இதழின் எல்லா பிரதிகளும் அங்கே பாதுகாப்பாக இருக்குது. படிக்கும் பழக்கம் வந்து இங்கே வளர வேண்டியிருக்குது. ஒருத்தர்கிட்ட ஒரு புஸ்தகத்தை கொடுத்து விமர்சனம் எழுத சொல்லியிருந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து அவரை போய் பார்த்து, என்னங்க புஸ்தகத்தை படித்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம். இதுக்கு அவர் சொல்லியிருக்கிறார், இன்னும் நான் படித்து பார்க்கலிங்க, இப்போ தானே விமர்சனமே எழுதி முடிச்சிருக்கிறேன், இனிமே தான் படிக்கணும் அப்படின்னாராம்.
1: அப்பா,
2: ஆ
1: 3000 கொடுங்களேன்.
2: எதுக்குப்பா?
1: என்னோட பாக்கெட் மணி.
2: அடடா, இப்போ என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
1: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்தில் மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் ஈஸி.
2: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
1: உங்க மொபைல கொடுங்க,
2: எடுத்துட்டு போ.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
5: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
6: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பற்றி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
5: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
6: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
5: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
7: நேரம் 7:36. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் மத்திய அலைவரிசை 1262 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு மகிழ காத்திருக்கிறீர்கள். மதுரை தென்றல் தென்றலின் தொடக்கமாக படையப்பா திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் நித்யஸ்ரீ குரல்களில் பாடல் கேட்போம் நேர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நேரம் 7:43:25. மதுரை வானொலியின் மதுரை தண்டலில் இனி கில்லி பாடலை பாடியிருக்கிறார்கள் சுக்விந்தர் சிங், மாணிக்க விநாயகம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசி 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. எட்டு மணிக்கான செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து மதுரை திண்டலில் இணைவோம் நேயர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமத். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை வரவேற்பதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனையளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாருதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மறுகூட்டல் மறு மதிப்பீடு கோரி விண்ணப்பித்துள்ள மாணவர்களின் மதிப்பெண் பட்டியல் இணையதளத்தில் இம்மாதம் 6ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் கூறியுள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா 1 தங்கம்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:35. நேர்கள் கேட்க இருக்கும் மதுர தென்றலில் ஏனி மதராசப்பட்டினம் இந்த திரைப்படத்திலிருந்து ரூப்குமார், ஹரிணி, ஆண்ட்ரியா ஆகியோர் குரல்களில் பாடல் கேட்போம் நேர்களையா.

0: கலை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம் நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் 8:30. மதுரை தென்றல். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் வளம் வர காத்திருக்கும் முதல் பாடல் வானத்தைப் போல திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் பாண்டியன் திரைப்படத்திலிருந்து.

0: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடுப்பா.
1: ஒருமா பைய போவோம்.
0: என்னப்பா நீ, கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
1: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயமில்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
0: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு, சரி அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
1: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமாய் இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: மதுரை தென்றல் நிலையத்தில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 8:46. நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரும் பாடல் மன்னன் திரைப்படத்திலிருந்து.
0: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் மாறப்போகுதுப்பா, வேகமா போயிடு.

இதுவரை மதுரை தண்டால் கேட்டீர்கள் நேயர்களே. தொடர்வது சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி இசை பெட்டகம். இன்றைய நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வித்வான் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன், டி எம் டி என்று அன்புடன் அழைக்கப்பட்டார். டி எம் தியாகராஜன் அவர்கள் பிரபல மிருதங்க வித்வான், மகாலிங்கம் பிள்ளை மற்றும் சீதாலட்சுமி அம்மாள் ஆகியோருக்கு 1923 பிறந்தார். தமது சிறிய வயதிலேயே சங்கீதத்தில் ஆர்வமிக்கவராக திகழ்ந்த டி எம் தியாகராஜன் அவர்கள் தமது 8வது வயதில் முதல் கச்சேரியை செய்தார். மிருதங்க மேதை புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர்கள் இவரது கச்சேரியை கேட்டு மகிழ்ந்து தமது சீடராக ஏற்றுக்கொண்டார். பிறகு டி எம் டி அவர்கள் தன்னுடைய குருகுல வாசத்தில் சங்கீத பிதாமகராக விளங்கிய செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களிடம் பயின்றார். பிற்பாடு பல கச்சேரிகள் செய்ய துவங்கி தமிழ்நாடு இசை கல்லூரியில் பேராசிரியராகவும் முதல்வராகவும் பணியாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவருக்கென்று தனி பாணியை உருவாக்கி கல்பனா ஸ்வரங்களில் முதன் முறையாக பல நுணுக்கங்களை புகுத்தி பாடினார். இவருக்கு கலைமாமணி பட்டம் வழங்கி தமிழக அரசு கௌரவித்தது. 1983 மத்திய அரசு சங்கீத நாடக அகாடமி விருதை வழங்கி சிறப்பித்தது. இவர் பிரபல இசைக்கலைஞர் மட்டுமல்லாது சிறந்த வாக்கியக்காரராகவும் விளங்கினார். 1956 திருப்பாவை திருவம்பாவை இசை தொகுப்பு, 1975 கோபாலகிருஷ்ண பாரதி, ராமசாமி சிவன், திருவாரூர் ராமசாமி பிள்ளை ஆகியோரது பாடல்களை கொண்ட இசை மலர்கொத்து என்ற புத்தகத்தை வெளியிட்டார். மேலும் கீத மாலிகா, கீத சங்கமா, கீத ரத்னா, முருக கானம் போன்ற இசை தொகுப்புகளையும் வழங்கினார் என்பது சிறப்புடையது. பல மாணாக்கர்களை உருவாக்கி சங்கீத உலகிற்கு சிறப்பான தொண்டினை ஆற்றினார் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்கள். இன்றைய இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் இசை நிகழ்ச்சிக்கு எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நின்னே நம்மிதினையா, மைசூர் வாசுதேவாச்சார் கிருதி, ராகம் சிம்மேந்திர மத்தியமம், மிஸ்ரசாபத ஆழம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை தஞ்சாவூர் டி எம் தியாகராஜன் அவர்களின் பாட்டு கேட்டோம். எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி கே மூர்த்தி அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருக்கிறீர்கள் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் காலை 10 மணிக்கு இன்றைய நிகழ்ச்சியிலே ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் வெளிவந்த சில பாடல்களை கேட்போம் நேர்களே. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சத்யம் இந்த திரைப்படத்திலிருந்து பென்னி தயால், சாதனா சர்க்கம் குரல்களில் பாடல் கேட்போம்.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, இந்த வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க?
0: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லம் பல்லம்,
0: இங்க உட்காரங்க, நான் பாத்துக்கிறேன்.
1: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே?
0: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
1: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
0: உன் தம்பி தான்.
1: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
0: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான், அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான். ஐயா, உனக்குதான் அடிபடலையே.
1: ஏமா, இதுக்குதான் சொன்னேன், பாத்து ஓட்டுங்க பாத்து ஓட்டுங்கன்னு.
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி.

0: மதுரை வானொலி.
1: நேரம் 10:14:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேரில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் தொடர்கிறது. மின்னலே இந்த திரைப்படத்திலிருந்து ஹரிஷ் ராகவேந்திரா திம்மி குரலில் பாடல் கேட்போம் நேர்களே.

நேரில் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகாஷ்மணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல். ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வெளிவந்த பாடல்களாக இனி வருகிறது மஜ்னு. இந்த திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், திம்மி, அனுபமா குரல்களில் பாடல் கேட்போம் நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:32:45. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் எனக்கு பிடித்த பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நிகழ்ச்சியில் இனி வருகிறது சாமுராய். இந்த திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், திப்பு குரல்களில் பாடல்.

உன்னை கிருஷ்ணன் ஹரிணி குரல்களில் உன்னாலே உன்னாலே உள்ளம் கேட்குமே இந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டீர்கள். இனி கஜினி இந்த திரைப்படத்திலிருந்து ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாம்பே ஜெயஸ்ரீ குரல்களில் பாடல் கேட்போம் நேர்களே.

0: எனக்கு பிடித்த பாடல் கேட்டீர்கள் நேயர்களே. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். பெட்ரோலுடன் எத்தனால் கலப்பு குறித்த ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வரவேற்பதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் பழக்கம் காரணமாக நாடு முழுவதும் 7 கோடி பேர் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் திரு வீரேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்றும் மாநில அமைச்சர்களின் செயல்பாடுகள் வேதனை அளிப்பதாக உள்ளது என்றும் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக விவாதிப்பதற்காக அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்று பாமக தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். வெங்காயத்தின் கொள்முதல் விலை 13% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் உள்ள ஏரிகள் நீர்வழி கால்வாய்களில் தூர்வாறுதல் மற்றும் கழிவுகளை அகற்றும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்ட மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது.

தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேரா வில்வித்தை போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 3 வெள்ளி பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்ற 20 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் 3 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கம் என மொத்தம் 9 பதக்கங்களுடன் இந்தியா பதக்கப்பட்டியலில் 2வது இடத்தை பெற்றது. ஆசிய ஜூனியர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றது. சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா தனிஷா கொட்டேச்சா இணையும், கலப்பு இரட்டையர் பிரிவில் அன்கூர் பட்டாச்சார்ஜி ஸ்வஸ்திகா கோஷ் இணையும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளன. ஜெர்மனியில் நடைபெற்ற ஸ்ட்ரைட் ஹார்ஸ் ஃப்ளோரியானா போட்டியில் இந்தியாவின் அனுஷ் அகர்வாலா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியிலே 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசையாக இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியின் முதல் பாடல் தம்பி திரைப்படத்திலிருந்து.

மதுரத்தெண்டல் நிகழ்ச்சியில் திரை இசையில் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடர்ந்து வரும் பாடல் ரன் திரைப்படத்திலிருந்து.

0: சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது நிச்சயம்.
1: ஐயா, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. இனி தொடரும் பாடல் குருவி திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் பூவெல்லாம் உன் வாசம் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 11:24:30.

வரி முழுவதும் கவிதைகள் அகமேது புறமேது புரிந்தது போலே கனா கண்டே.

மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 11:33. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தாயின் மணிக்கொடி.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை

0: லிஸ்ட்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
0: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
7: மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உயிரோடு உயிராக திரைப்படத்திலிருந்து ஹரிகரன் சித்ரா குரல்களில்

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தண்டல் கேட்டீர்கள் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 12 மணி.
1: ₹10 லட்சம் லாட்டரி எனக்கா?
2: ஓலி ஆஃபர்ஸ் இருந்து ஜாக்கிரதையா இருங்க.
3: RBI சொல்கிறது
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

மதுரை வானொலியில். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 சங்கீத சாரல், 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை. அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 1:10 கனிந்த வாழ்வு, வணிக வரித்துறையில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற வரி வசூல் ஆய்வாளர் எஸ் பொன்துரை அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்தி கேட்கலாம், 2:15 மதுரை தென்றல், 2:40 இசைப்பயிற்சி பாபநாசம் டாக்டர் ருக்குமணி ரமணி ஆசிரியர். மாணவர்கள் ஜெயலட்சுமி நீலகண்டன் மற்றும் சித்ரா ரகு. பகுதி 1 கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 3:00 மதுரை தென்றல், 4:00 வடு நாடகம் எழுதியவர் ஜே மெடிலா விமலா, அமைப்பு சித்தார்த் மயிலப்பன். ஐந்து மணிக்கு குட்டீஸ் நேரம், குழந்தை எம் விஷ்ணு பங்கு பெறும் நேர்முகம். 5:30 கிராமிய தென்றல், டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒருபட பாடல் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரை தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள், கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் முருகேசன், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை இழந்த அஞ்சல் செய்ய கேட்கலாம், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள், கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம். பகுதி 1 அதனைத் தொடர்ந்து வேளாண் தகவல், பழமொழி சிந்தனை விடைபெறுமுன். ஏழு 7:30 லண்டன் அட்லாஸ் கிரிக்கெட் மைதானத்தில் ஆஸ்திரேலிய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெற உள்ள ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 இறுதிப் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நமது வழக்கமான நிகழ்ச்சியில் அனைத்தும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலியில் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரை தென்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 ரவிவாசி அகில பாரதிய சங்கீத சபா பண்டிட் கைலாஷ் சந்த் சர்மா புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம், 11:10 நியூஸ் ஆன் அரப் செயலியில் ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: semi-finals, while England defeated South Africa on Thursday to register their sixth consecutive win and book a place in the championship decider. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10 ஆகாஷவாணி சங்கீத சாரல். வி நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டி வி சுகன்யா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். தொலி நீனோ கோகிலத்வனி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையை கேட்க உள்ளோம்.

இதுவரை சங்கீத சாரலில் நவநீத கிருஷ்ணன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். டி வி சுகன்யா அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டன் இசைமலர் நிகழ்ச்சியில் ஒன்று 10 எம் எஸ் பத்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம் இசைமலரில். சி வி கிருஷ்ண சுப்பிரமணியன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். 1:10 மாலை 5 அரங்கிசை நிகழ்ச்சிகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களின் வயலின் இசை ஒலிபரப்பாகும். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன்

0: அவர்கள் மிருதங்கம், கே ரங்கநாதன் அவர்கள் கட்டம் மாலை 5 மணிக்கு. இவ்விரு நிகழ்ச்சிகளும் FM கோல்டில் ஒலிபரப்பாக உள்ளன. இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும் முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் பிறந்த நாளையொட்டி தலைவர்கள் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களை உயர்த்துவதற்கான அரும்பணியை ராம்விலாஸ் பாஸ்வான் மேற்கொண்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் அர்ப்பணிப்போடு கடமையாற்றியவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் தமது வாழ்க்கையை ஏழை எளிய மக்களின் நலனுக்காக அர்ப்பணித்துக் கொண்டவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக மாண்புகளையும் மக்களின் உரிமைகளையும் பாதுகாப்பதற்கான போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயகத்திற்கு அவர் ஆற்றியுள்ள பங்கு எதிர்கால சந்ததியினருக்கு ஊக்கமளிக்கும் வகையில் இருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் ராம்விலாஸ் பாஸ்வான் தனது வாழ்க்கையை சமூக நீதி மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாக்கவும் ஷெட்யூல்டு வகுப்பினர், பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட பின்தங்கிய வகுப்பினரின் நலனுக்காகவும் அவர் அரும்பாடுபட்டவர் என்று கூறியுள்ளார். மனித உணர்வுகளுக்கு மிகுந்த மதிப்பளித்து வந்த அவர் அரசு நிர்வாகத்தில் சிறந்த கொள்கைகளை வடிவமைத்து கொடுத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்தியா தலைமையேற்று நடத்தும் 2 நாள் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் நாளை கேரள மாநிலம் கொச்சியில் தொடங்குகிறது. இது தொடர்பாக மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் முக்கிய அதிகாரிகள் இதில் பங்கேற்று மகளிருக்கான அதிகாரங்கள் குறித்தும் மகளிர் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும் எடுத்துரைக்க உள்ளனர். மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பாகவும் பிரிக்ஸ் மகளிர் செயற்குழு கூட்டம் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்னணு மற்றும் நிதி கட்டமைப்பில் பெண்களின் ஆக்கப்பூர்வமான பங்கு குறித்தும் அவர்களின் செயல்திறனை மேம்படுத்தி தொழில் முனைவோராக ஊக்குவிப்பது குறித்தும் விவாதிக்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பு, ஊட்டச்சத்து மற்றும் பருவநிலை செயல்பாடுகளில் மகளிரை கொண்டு வருவது குறித்தும் இதில் விவாதிக்கப்படுகிறது. இம்மாதம் 8-9 தேதிகளில் நடைபெற உள்ள பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னோடியாக இந்த செயற்குழு கூட்டம் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள அமர்நாத் கோவில் புனித யாத்திரை தொடங்கி கடந்த 2 நாட்களில் 32,000 மேற்பட்ட பக்தர்கள் பனிலிங்கத்தை தரிசித்துள்ளனர். நேற்று மட்டும் 20,000 மேற்பட்டோர் லிங்கத்தை வழிபட்டனர். இது கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு கூடுதலாக யாத்திரிகர்கள் வர தொடங்கியுள்ளனர். அமர்நாத் யாத்திரைக்கான பதிவுகளும் அதிகரித்துள்ளன. நேற்று 2ஆம் நாள் யாத்திரையில் 14,000 ஆண்கள், 4,000 பெண்கள், 380 குழந்தைகள், 142 சாதுக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். 480 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே 4வது கட்ட யாத்திரிகர்கள் குழு பகவதி நகர் முகாமிலிருந்து இன்று அதிகாலை புறப்பட்டனர். இதில் 6,700 யாத்திரிகர்கள் 291 வாகனங்களில் பயணித்து வருகின்றனர். 4,131 யாத்திரிகர்கள் பெகல்காம் வரியாக புனித யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். அமர்நாத் யாத்திரையை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. யாத்திரிகர்களுக்கு தேவையான வசதிகளை ஜம்மு காஷ்மீர் அரசு ஏற்பாடு செய்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்கள்

நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் பாலம்பூரில் 7 நாள் பயிற்சி இன்று தொடங்கியது. 40க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொள்ளும் இந்த பயிற்சி திட்டத்தில் நவீன வேளாண் உத்திகளை பயன்படுத்தி விளைச்சலை பெருக்குவது, இயற்கை வேளாண் சாகுபடி முறைகள் உள்ளிட்டவற்றில் பயிற்சி அளிக்கப்படுகிறது. காளான் சாகுபடி, தேனீ வளர்ப்பு, பாதுகாக்கப்பட்ட கட்டமைப்பில் பயிர் சாகுபடி, தோட்டக்கலை பயிர் அபிவிருத்தி, ஒருங்கிணைந்த சாகுபடி முறைகள், வேளாண் பொருட்களில் மதிப்பு கூட்டுவதற்கான தொழில்நுட்பம் உள்ளிட்டவையும் இந்த பயிற்சி திட்டத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்த பயிற்சி முகாமில் பங்கேற்று பேசிய ஜம்மு காஷ்மீர் தலைமை வேளாண் அதிகாரி திரு ரஜோரி ராஜேஷ் வர்மா, விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்படும் தொழில்நுட்ப உத்திகள் அனைத்தும் முறையாக ஆய்வு செய்யப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு கொண்டுவரப்படுவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சி திட்டத்தை விவசாயிகள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொண்டு தரமான வேளாண் உற்பத்தியை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். அமெரிக்காவின் வளர்ச்சி மற்றும் விண்வெளி திட்டங்களுக்கு உத்வேகம் அளிக்கப்படும் என்று அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் 250வது ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டத்தையொட்டி அந்நாட்டு ராணுவ வீரர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி பேசிய அவர், ராணுவம் பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப திறனை மேம்படுத்தவும், சந்திரன் மற்றும் செவ்வாய்க்கு விண்வெளி பயண திட்டம் உள்ளிட்ட அனைத்து திட்டங்களும் வலுப்படுத்தப்படும் என்றும் திரு டிரம்ப் கூறியுள்ளார். ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். அமெரிக்காவின் 250வது சுதந்திர தினத்தையொட்டி ரஷ்ய அதிபர் திரு டொனால்டு டிரம்பிற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இந்த பேச்சுவார்த்தையில் யுக்ரைன் சூழல் குறித்தும் இரு தலைவர்களும் பேசியதாக ரஷ்ய அதிபர் அலுவலகம் கூறியுள்ளது. யுக்ரைனில் ரஷ்ய படையினர் தொடர்ந்து முன்னேறி வருவதாகவும், சில ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவின் நிலைப்பாட்டை சரியாக புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ராணுவ அரசியல் மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பரிமாறிக்கொள்ளவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டுள்ளதாக ரஷ்ய அதிபர் மாளிகை தெரிவித்துள்ளது. யுக்ரைன் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் வலியுறுத்தியதாகவும் ரஷ்ய அதிபர் மாளிகை கூறியுள்ளது. வெனிசுவேலாவில் ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 2954 உயர்ந்துள்ளது. 16,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இந்த தகவலை தெரிவித்த வெனிசுவேலா தேசிய சபைத் தலைவர் ஜார்ஜ் ரொட்ரிக்ஸ், 16,000க்கும் மேற்பட்ட மக்கள் வீடுகளை இழந்துள்ளதாக கூறியுள்ளார். மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார். வெனிசுவேலாவின் இடைக்கால அதிபர் பெல்சி ரோட்ரிக்ஸ் இந்த துயர சம்பவத்தில் உயிரிழந்த மக்களுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் 7 நாள் துக்கம் அனுசரிக்கப்படுவதாக அறிவித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் அடுத்த சில நாட்களில் பருவமழை தீவிரமடையும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடகிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக நாட்டின் மத்திய பகுதி மாநிலங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், குஜராத் ஆகிய பகுதிகளில் வலுப்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத், கொன்கன், கோவா, மத்திய பிரதேசம், ஒடிஷா ஆகிய பகுதிகளில் ஆங்காங்கே கன மற்றும் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சத்தீஸ்கட், கிழக்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான், கர்நாடகா, தெலங்கானா, விதர்பா ஆகிய இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளம், மாஹே, கடலோர ஆந்திரா ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், மணிப்பூர், மிசோரம், ராஜஸ்தான் ஆகிய இடங்களிலும் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மும்பையில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதுவரை 59 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை புறநகர் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மும்பை கடலோர பகுதிகள், தானே ஆகிய இடங்களில் கடுமையான சூறைக்காற்று வீசுவதால் அப்பகுதிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000க்கும் மேற்பட்டோர் தேங்கிய நீரை அப்புறப்படுத்துதல், போக்குவரத்திற்கு ஏதுவாக சாலைகள் சீரமைத்தல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். மும்பை, தானே, பால்கர் மாவட்டங்கள் மற்றும் வனப்பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ராய்கடில் உள்ள சாவித்ரி, குண்டலிகா, அல்ஹாஸ் ஆகிய முக்கிய ஆறுகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. மகாத் பகுதியில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கொன்கன் பகுதியில் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள அணைகள் நிரம்பியுள்ளன. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் பராகுவேவை வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பிலடெல்பியாவில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் 1-0 என்ற கோல் கணக்கில் பிரான்ஸ் வெற்றி பெற்றது. காலிறுதியில் பிரான்ஸ் மொரோக்கோவை சந்திக்க உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களின் மேம்பாட்டிற்காக உழைத்தவர் ராம்விலாஸ் பாஸ்வான் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிருக்கான அதிகாரம் குறித்து கருத்தொற்றுமையை ஏற்படுத்தும்

0: முயற்சியை பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மேற்கொண்டுள்ளது. நவீன பன்முக வேளாண் சாகுபடி முறைகளுக்கான 7 நாள் பயிற்சி இன்று ஹிமாச்சல பிரதேசத்தில் தொடங்கியது. ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் பிரான்ஸ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 12:50. 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 8 வரை தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. மேலும் இன்று பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் மத்திய அரபிக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளில் வீசக்கூடும். 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரள கர்நாடக கடலோர பகுதிகள், லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, கிழக்கு மத்திய அரபிக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், ஆந்திர பிரதேசத்தின் கடலோர பகுதிகள், வடக்கு மற்றும் மத்திய வங்க கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகள், தெற்கு வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் வீசக்கூடும். இதே வானிலை இம்மாதம் 8 வரை நிலவும் வாய்ப்புண்டு. அறிவிக்கப்பட்ட இந்நாட்களில் இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கடலூர் பகுதிகளில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை நாளை இரவு 7 வரை அலைகளின் வேகம் 0.9 முதல் 1 மீட்டராக இருக்கக்கூடும். காரைக்கால் பகுதிகளில் அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். நாகப்பட்டினம் வடக்கு கடலோர பகுதிகளில் சின்னூர்பேட்டை முதல் பழையாறு வரை வினாடிக்கு 1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை நாளை இரவு 7 வரை அலைகளின் வேகம் 1 முதல் 1.1 மீட்டராக இருக்கக்கூடும். மாஹி கடலோர பகுதிகளில் 3.1 முதல் 3.4 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. ஆந்திர பிரதேச கடலோர பகுதிகளில் மேற்கு கோதாவரி பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.5 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். கிழக்கு கோதாவரி கடலோர பகுதிகளில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை அலைகளின் வேகம் நாளை மறுநாள் வரை 1.6 முதல் 1.8 மீட்டராக இருக்கக்கூடும். கிருஷ்ணா மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 1.5 முதல் 1.7 மீட்டராக இருக்கக்கூடும். ஸ்ரீகாகுளம் கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 3.1 முதல் 3.3 மீட்டராக இருக்கக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை. 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் கே எஸ் சித்ரா பாடியுள்ள பாவேந்தர் பாரதிதாசன் பாடல், இசை சி ராஜாமணி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ, யார்ப்பா பேசுறது?
2: வணக்கம், நாங்கள் ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்ஒர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்கோம்.
1: என்ன தாயி தசு புசுர பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
2: நீங்க செல்லம்மா தானே?
1: நான் தான் செல்லம்மா. என்னவா?
2: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 1 லட்ச ரூபா பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
1: 1 லட்ச ரூபாயா? எனக்காதாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
2: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
1: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 1 லட்ச ரூபா இப்பயே கொடுப்பீங்களா? பெட்டியில கொடுப்பீங்களா? எப்படி, பேங்க்ல போடுவீங்களா இல்ல நானே நேர்ல வரணுமா? சொல்லுதாயி.
2: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
2: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1 லட்ச ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
1: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில கொடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
2: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
1: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அதை எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
2: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
1: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதிய போட்டு விடுகத்தா?
2: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
1: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சு விட்டு கையில காசை கொடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிடு வேத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற. என்ன
2: பாட்டி? பாட்டி
1: அத்தடி ஆத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருகிட்ட?
3: பாட்டி
2: தேவையற்ற ஸ்பேம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக் கொள்ள வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: அப்பா 3000 கொடுங்களேன்.
6: எதுக்குப்பா?
5: என்னோட பாக்கெட் மணி.
6: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
5: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
6: அடடா, எனக்கும் சொல்லி கொடு, உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
5: உங்க மொபைல கொடுங்க,
6: எடுத்துட்டு போ.
7: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
8: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: அந்த வகையில இன்றைய சிறப்பு விருந்தினர் யாரு, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அதை பத்தி கேட்கலாம். வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: உங்களை பற்றி அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு.
1: என் பேர் வந்து பொன்னுத்துறை. என்னோட சொந்த ஊர் வந்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தாலுகாவில் உள்ள சாமிநத்தம்ங்கிற ஒரு கிராமம். அதுல நாங்க விவசாய குடும்பங்கள். நான் வந்து அந்த நேரத்துல அந்த அதுல உள்ள 5ஆம் கிளாஸ் வரைக்கும் எங்க ஸ்கூல்ல உள்ள பள்ளியில தான் படிச்சேன். படிச்சு முடிச்ச உடனே ஒரு கிறிஸ்டின் ஸ்கூல்ல போய் என்னை 6ஆம் வகுப்புக்கு கிருஷ்ணபேரிங்கிற ஒரு மிடில் ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அங்க நான் வந்து 8 வரைக்கும் படிச்சேன். 8 வரைக்கும் படிச்ச உடனே அவங்க கிறிஸ்டின் ஸ்கூல்லயே எங்க திருநெல்வேலி மாவட்டம் நாசரேத்துக்கு பக்கத்தில் உள்ள ஒரு மடத்துல சேர்த்து விட்டாங்க. அங்க 8 வரைக்கும் தான் இருந்தது. அவங்களே என்னை திருநெல்வேலி மாவட்டம் மணப்பாடுங்கிற திருச்செந்தூர்ல இருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணப்பாடு கடற்கரை ஓரத்துல அந்த ஸ்கூல்ல சேர்த்து விட்டாங்க. அதுல நான் ஒரு 9 வரைக்கும் படிச்சேன். 9 படிச்சு முடிச்ச உடனே எங்களுக்கு உள்ள அந்த நெருக்கடி அது எல்லாம் எங்களால தாங்க முடியல. அங்க இருந்து டிரான்ஸ்பர் ஆகி மறுபடி எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள அரசு மேல்நிலை பள்ளி பூவனாதபுரம் அப்படிங்கிற ஊர்ல வந்து சேர்ந்தேன். அதுல நான் 10ம் 11ம் படிச்சேன். அந்த நேரம் +2 எல்லாம் கிடையாது. 10ம் 11ம் அங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கரங்கோயிலுக்கு அருகில் உள்ள மேல நீலிதநல்லூர் அப்படிங்கிற ஊர் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி அப்படிங்கிற ஊர்ல நான் பியூசி படிச்சேன்.
0: எந்த வருஷம் சார் பியூசி படிச்சீங்க?
1: பியூசி படிச்சது 67-66 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த காலேஜில் பியூசி முடித்த உடனே அங்கேயே நான் டிகிரி பிஏ டிகிரி ஹிஸ்ட்ரி மேஜர் எடுத்து படித்தேன். படித்த உடனே நான் வந்து திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை டவுனில் உள்ள முஸ்லீம் கல்லூரியில் போய் என்னை சேர்த்து விட்டாங்க. அங்கே நான் டிகிரி முடித்தேன். 75 மார்ச்சில் பிஏ டிகிரி முடித்தேன்.
0: பிஏல என்ன சார் முடிச்சிங்க?
1: ஹிஸ்ட்ரி மேஜர்.
0: நல்லதுங்க சார். கிட்டத்தட்ட 1975 காலகட்டங்களிலே வந்து பிஏ வரலாறு படிச்சிருக்கீங்க. சரிங்க சார், படிச்ச
1: எல்லாருமே வேலைக்கு போவோம்.

அதுக்கப்புறம் 1983 சர்வே டிபார்ட்மெண்ட்ல செக்ஷன் ரைட்டர் சொல்லி ஒரு போஸ்ட் எடுத்தாங்க. அதுல நான் போய் ஜாயின் பண்ணேன். அதுல மாசம் எனக்கு டெய்லி வேஜஸ் 8 ரூபா, 30 நாளைக்கு மூட்டை 24, 240 ரூபா தான். நான் அதுல முதல் மாத சம்பளம் நான் இடையில போய் சேர்ந்ததுனால 178 ரூபாய் என்னமோ

0: என்னோட அம்மாவுக்கு 240 ரூபா போட்டு ஒரு சேலை எடுத்து கொடுத்தேன்.
1: ஆகா, அம்மா மேல அவ்வளவு பாசமா உங்களுக்கு?
0: ஆமா சார், அப்படி எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் 1985 நான் சிவகங்கையில போய் சர்வேயரா சேர்ந்தேன். சர்வேயரா சேர்ந்து அங்க நான் சர்வேயராவே இருந்தேன். அதுல வந்து எங்களுக்கு கன்சல்டேட் ஃபீ 450 ரூபா தான் சம்பளம். என்னோட வீட்டுல இருந்து என்னோட ஒய்ஃபு வந்து அந்த நேரம் VHN-ஆ இருந்தாங்க.
1: சார், நீங்க ஒய்ஃபுன்னு சொல்றப்ப எங்களுக்கு ஞாபகம் வருது உங்களுடைய திருமண வாழ்க்கை. உங்களுடைய குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார்.
0: நாங்க வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சோம்.
1: அப்பவே காதல் கல்யாணமா?
0: ஆமா.
1: வீட்டுல ஏத்துக்கிட்டாங்களா?
0: ஏத்துக்கிட்டாங்க, வேற வழி இல்ல.
1: நல்லதுங்க சார், கொஞ்சம் சொல்லுங்க சார், நல்லா இருக்கு சொல்லுங்க.
0: காதல் கல்யாணம் தான் 1985 நாங்க கல்யாணத்தை முடிச்சிட்டோம். 6வது மாசம் 85 கல்யாணம் முடிச்சிட்டோம். முடிச்சு அவங்க வந்து எங்க ஊர்லயே தான் வேலை பார்த்தாங்க. அதுல இருந்து நாங்க எங்க வீட்டுல உள்ள ஒரு பிரச்சனையினால எங்களை வந்து போடிக்கு அருகில் உள்ள அகமலைங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு எங்களை டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க என் ஒய்ஃப். அது வந்து ஏறத்தால கொடைக்கானலுக்கு 4-5 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கும்.
1: அப்ப நீங்க சர்வே டிபார்ட்மெண்ட்ல எந்த ஊர்ல வேலை பார்த்தீங்க?
0: நான் வந்து சிவகங்கையில வேலை
1: பார்த்தேன். சிவகங்கை நீங்க வேலை பார்த்தீங்க, உங்க மனைவி வந்து போடி பக்கத்துல வேலை பார்த்தாங்க.
0: இருந்தாலும் நான் எங்க டிபார்ட்மெண்ட்ல நிறைய நேரம் கிடைக்கும். அதை எங்க வீட்டுல வச்சு வேலைகளை செஞ்சுக்கிட்டு நான் அவங்களோடயே பயணிச்சு அதுக்கப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட்ல எனக்கு டைம் ஸ்கேலுக்காக நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என் ஒய்ஃபுக்கும் ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கிடைச்சது. அதில் நாங்கள் வந்து அவளை எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள எம்புதுப்பட்டிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டலில் அவங்க ப்ரொமோஷனில் அங்கே வந்து வேலைக்கு வந்தாங்க. நான் வந்து ஏறத்தால எங்களுக்கு இந்த கன்சல்டேட் பிடிக்காதனால எங்களோட ஸ்டாஃபுகள்லாம் முயற்சி பண்ணி டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் வாங்கிக்கிட்டு 5வது மாதம் 1998 நாங்கள் வந்து கமர்சியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டானுங்க. வாடிப்பட்டியில வேலை பார்க்க.
1: நல்லதுங்க சார்.
0: அவரோட மனைவி வந்து இங்க மதுரையில நரிமேடுல உள்ள கிராம வங்கி, கிராம சேவை வங்கி. முன்னாடி பாண்டியன் பேங்கா இருந்தது, இப்ப வந்து கிராம வங்கியா மாத்திருக்கிறாங்க. அதுல வந்து மேனேஜரா இருக்கிறாப்புல இங்க அவங்க லைஃப். எனக்கு 2 பையங்க, இன்னொரு பையன் அப்பு சக்கரவர்த்தின்னு சொல்லி பேர். அவனு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தான், அவனும் இருக்கிறான். இன்னும் அவனுக்கு வேலைகள்ல கிடைக்கல.
1: 2 பையன் தானே சார்?
0: 2 பையங்க.
1: நல்லதுங்க சார். பேர குழந்தைகள்?
0: மூத்தவனுக்கு 1 பேரக்குழந்தைகள், அவன் பேரு கதிர் சண்முகம். சண்முகம்ங்கிறது எங்க அம்மாளோட நேம்.
1: அது அம்மா மேல உங்களுக்கு ரொம்ப பாசமா இருக்கும் போல. நீங்க முத முத சர்வே டிபார்ட்மெண்ட்ல சம்பாரிச்ச அந்த முதல் சம்பளத்துல அம்மாவுக்கு சேலை வாங்கி கொடுத்தீங்க. உங்க பேரனுக்கும் வந்து அம்மாவோட பேரை சேர்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் தான், கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு.

0: இப்போ நீங்க சர்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து கமர்ஷியல் டாக்ஸ்ல வந்தீங்க. கமர்ஷியல் டாக்ஸ்ல என்னென்னவா சார் நீங்க வேலை பார்த்துருக்கீங்க?
1: ஜூனியர் அசிஸ்டண்டா ஏறத்தால ஒரு 11 வருஷங்கள் வேலை பார்த்து.
0: எங்க? போடியிலேயே?
1: போடி, பெரியகுளம், தேனி, இதுகளிலேயே ஒரு 11 வருஷம் வேலை பார்த்து.
0: சார் அப்புறம் ப்ரொமோஷன் ஏதாவது போனீங்களா?
1: ப்ரொமோஷன், அசிஸ்டன்ட் ப்ரொமோஷன் வந்து எனக்கு 11 வருஷம் கழிச்சது. அப்ப வந்து நான் திருமங்கலம் வந்துருக்கேன்,
0: அதாவது மதுரை மாவட்டம்.
1: திருமங்கலம் வந்து திருமங்கலத்துல இருந்து என் ஒய்ஃப் வந்து இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டாப்ல ப்ரொமோஷன்ல. எம்புதுப்பட்டிங்கிற ஒரு அரசு ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டாங்க. அதனால நான் இங்க மாறி வந்துட்டேன். அங்க வந்து நான் வரி வசூல் ஆய்வாளரா பணியாற்றினேன்
0: திருமங்கலத்துல.
1: திருமங்கலத்துல
0: எந்த வருஷம் சார்?
1: 2011-15 இருக்கு. 11-12 இருக்கு.
0: நல்லதுங்க சார்.
1: அப்படியே என்னை 3 வருஷத்துக்கு மேல அங்க இருக்க எங்க இதுல டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க. அதுல இருந்து என்னை திருப்பரங்குன்றம் சர்க்கிளுக்கு, அங்கேயும் நான் ஆய்வாளர் தான் போய் சேர்ந்தேன். ஆய்வாளர் தான் சேர்ந்து அங்க 3 வருஷமா என்னமோ பண்ணேன்
0: சார். அடுத்ததா, இப்ப நீங்க ஒரு பக்கம் டிரான்ஸ்பர் ஆகிட்டு இருக்கீங்க, மேடம் உங்க மனைவி வந்து ஒரு பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, குடும்பத்தை எப்படி சார் நீங்க வந்து நிர்வகிச்சு கொண்டு முடிஞ்சு? ஏன்னா உங்க பசங்களை வந்து படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்தையோட எப்படி நீங்க வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ண முடியும் சார்?
1: நான் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு போயிடுவேன், அவங்களுக்கு குவார்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால அங்கே தான் தங்கியிருந்தோம். என் பையங்களவெல்லாம் எனக்கு நாங்கள் 10 மணிக்கு இது மேலே தானே போவோம் ஆஃபீஸுக்கு. அதனால அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்புறது வைக்கிறது எல்லாமே நானே செஞ்சுக்கிடுவேன். என்னோட மனைவிக்கு கஷ்டமெல்லாம் இல்லாமலே நான் செஞ்சுக்கிடுவேன்.
0: அதாவது உங்கள் மனைவிக்கு வந்து உற்ற துணையாக நீ இருந்திருக்கீங்க?
1: இருந்திருக்கேன்.
0: ஆ, கேட்க சந்தோஷமாக இருக்குது. அதாவது ரெண்டு பேர் வேலை பார்த்தாலும் யாராவது ஒரு ஆள் வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டா தான் பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக முடியும். அந்த பொறுப்பு நீ எடுத்துட்டு பண்ணீங்க சார்.
1: பண்ணும்
0: நல்லதுங்க சார். நல்லதுங்க சார்.
2: நல்ல தலைவன்.

0: எந்த ஒரு அரசு பணியாளர் அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ்னு ஒன்று வரும், ஓய்வு பெறும் காலம் உண்டு. நீங்க ஓய்வு பெற்ற அந்த அனுபவம், அந்த நாட்களை பத்தி சொல்லுங்க சார், அந்த பசுமை மாறாத நினைவுகள்.
1: நான் வந்து May 2015 மேல வந்து நான் ரிட்டையர்ட் ஆகி
0: கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆயிடுச்சு.
1: 10 வருஷம் ஆயிடுச்சு. அந்த நேரம் எனக்கு வயது முதிர்வுலதான் நான் பணி ஓய்வு பெற்றேன். மதுரையில தான் நான் பெற்றேன். அதுல எனக்கு ஏசி டிசி ஜேசி பெரிய ஆபீசர்கள்லாம் அங்கதான். அது வந்து இப்போ பெரிய கோட்டை, மதுரை கோட்டை.
0: எங்க இருக்கு
1: இது? கோர்ட்டுக்கு பக்கத்துல உள்ள ராஜா முத்தியா மன்றத்துக்கு பக்கத்துல உள்ள 5 மாடி கட்டடம் தான் எங்களோட ஆபீஸ்.
0: உங்க ரிட்டையர்மெண்ட் அந்த நாள்ல எல்லா ஆபீசரும் வந்திருந்தாங்க?
1: ஆமா, எல்லா ஆபீசர்களும் வந்திருந்தாங்க. எனக்கு பேனு, அரைப்பவுன், மோதிரம், சாப்பாடு கிப்பாடு எல்லாம், டிஃபன் கிஃபன் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. என் ஒய்ஃபு கூட வேலை பார்க்கல, எல்லா ஸ்டாஃப்களும் வீட்டுக்கு இங்க வந்திருந்தாங்க. சிறப்பா இருந்துச்சு அதோட ஓய்வு.
0: சரிங்க சார், இப்ப ஓடி ஓடி உழைத்த காலம் உண்டு. காலையில எந்திரிச்சு ஆபீஸ் போக, சாயங்காலம் 6-7 மணிக்கு வீட்டுக்கு வர அப்படின்னு சொல்லி ஓடி உழைத்த காலம் போய் ஓய்வு காலத்துல கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. இந்த ஓய்வு காலத்தை நீங்க என்ன சார் எப்படி பயன்படுத்திட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க?
1: நான் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு சாமிநத்தம்ங்கிற எனக்கு சொந்த ஊருக்கு வந்து எனக்கு உள்ள ஒரு 5 ஏக்கர் நிலத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் வாழை போட்டிருக்கிறேன், கடலை, எல்லா பருத்தி எல்லா மாசலும் போடுவேன். அதுல இருந்து நாங்கள் நல்ல எங்களுக்கு வருமானம் நல்லா இருந்தது. அதை தான் இப்பயும் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.

0: அதாவது ரிட்டையர்டா இருக்கு முன்னாடி ஒரு அரசு பணியாளர் இருந்தீங்க, ரிட்டையர்ட் ஆன பிறகு விவசாயம் மாறிட்டீங்க, நல்லதுங்க சார். அதாவது இப்போ உழைத்து கொண்டுதான் இருக்கீங்க, என்ன சார் பண்றீங்க? அதாவது விவசாயத்துல நீங்க தினமும் போயிருவீங்களா?
1: பாத்து கொடுத்து நான் ஒரு ஆள் வச்சிருக்கிறேன், அந்த ஆள் எல்லாம் தண்ணி எல்லாம் பாத்து
0: இப்போ ஆக்டிவா இருக்கீங்க.
1: ஆமா சார்.
0: சரிங்க சார், நல்லது சார். இப்ப ஓய்வு காலத்துல உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சம் என்ன சார் பண்றீங்க?
1: பொழுதுபோக்கு என் பேரனை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். என்னோட ஒய்ஃப் என்னை விட ரொம்ப நல்ல அறிவுள்ளவ, திறமைசாலி. அவளோட அட்வைஸ்ல நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம்.
0: நல்லதுங்க சார், நல்லது.

0: ஏன் ஏதாவது ஒரு நல்ல நாள் பொழ நாள்னால் கட்டாயம் என் கோயில் குளத்துகளுக்கு என் வீட்டில் கூட்டிகிட்டு போவோம். எங்கள் சொந்த கார் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நாங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வரோம்.
1: சரிங்க சார். சார், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நபர், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமான ஒரு நபர் அப்படின்னா இந்த தருணத்தில் யாரை சார் சொல்ல வரீங்க? என்ன காரணம் சார் சொல்லுங்கள் சார்.
0: என்னோட ஒய்ஃபை தான் சொல்லுவேன்.
1: எந்த விதத்தில் உங்கள் மனைவி வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக இருந்திருக்காங்க?
0: நான் வந்து ஒரு பட்டிக்காட்டில் பிறந்து நாங்கள் வளர்ந்ததுனால அந்த ஒரு ஜீனியஸ் கிடையாது. என்னோட ஒய்ஃபு வந்து டவுன்லயே இருந்து அவங்க அம்மா நர்ஸு, அவங்க பாட்டி நர்ஸ், இந்த மாதிரி அவங்க வழியில நல்லா வந்ததுனால என்னையும் நல்லா ஒரு ஒரு முன்னேற்றமான பாதைக்கு அவங்க தான் கொண்டு வந்தாங்க.
1: ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க சார், ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கும் பின்னால் ஒரு பெண் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய இன்னைக்கு நல்லா இருக்கிறது காரணம் வந்து உங்க மனைவின்னு சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷம் சார். சார், இப்ப நிகழ்ச்சி நிறைவுக்கு நம்ம வந்துடலாம் சார். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இப்ப வயசு கிட்டத்தட்ட 70 நெருங்கி இருப்பீங்க சார். 69 வயசு. உங்க வாழ்க்கையில நிறைய பொதுமக்கள் அதிகாரிகள் சொல்லி நிறைய பேர் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய அனுபவத்தின் மூலமா இன்றைய காலகட்ட இளைஞர்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புறீங்க?
0: சார், பசங்க எல்லாருமே சின்ன வயசுலயே நல்ல ஒழுக்கத்தோட இருக்கணும், படிக்கணும், தாய் தகப்பன் சொல்லுகிறத நல்லா கேட்கணும். அப்படி கேட்டாதான் நம்ம முன்னேற்றத்துக்கு வர முடியும். எப்பயுமே தாய் தகப்பங்க சொல்றத கேட்டாதான் நல்லா இருக்குதான் நம்மளோட முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இதே மாதிரி தான் சார் எல்லாருமே இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நேரம் பொன்னானது, அதுல வந்து நீங்க எப்ப நல்ல நேரங்கள் கிடைக்கும் அந்த நேரம் வந்து நல்லதுக்கு பயன்படுத்திக்கணும். நல்ல படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ நல்ல நேரத்தை பயன்படுத்தி முன்னேறணும். உடல் ஆரோக்கியம், காலையில எந்திரிச்ச உடனே நான்லாம் எக்ஸசைஸ் பண்ணுவேன். காலையில எந்திரிச்ச உடனே 5:30 என்னத்தையாவது படுத்துக்கிட்டாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதே மாதிரி காலையில எந்திரிச்சு நான் நல்ல எங்க வீட்டுல எல்லாம் பழைய சோறு வச்சிருப்பாங்க, தண்ணி ஊத்தி பழைய சோறு வச்சிருப்பாங்க, அதை நான் காலையில எப்படியும் ஒரு 1 லிட்டர் தண்ணியை குடிச்சிருவேன். குடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் நடப்பேன், எப்படியும் நான் ஒரு 2 கிலோமீட்டராவது நான் நடந்து போய் தான் வருவேன். நடந்து போய் வந்து வீட்டில் டீ கே போட்டு வச்சிருப்பாங்க, குடிப்பேன். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்க மதிப்பு கொடுங்க, அதெல்லாம் முதல்ல செய்யுங்க, அது போதும்.
1: சார், நிகழ்ச்சியுடைய நிறைவா வந்து நீங்கள் ரசித்து விரும்பக்கூடிய ஒரு பாடல் என்னன்னு சொல்லுங்க, நாம அதை ஒளிபரப்பலாம் சார்.
0: எனக்கு பிடித்த சினிமா பாட்டில் உயர்ந்த மனிதன்கிற படம், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அவர் மேஜர் சுந்தரராசன் சாரும் நடந்துகிட்டே படிப்பாங்க.
1: என்ன பாடல் சார்?
0: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே. அந்த பாட்டு எங்களுக்கு நல்லா பிடிக்கும் சார், அதை மறுபடி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: ரொம்ப நல்லதுங்க சார். ஒரு அருமையான பாடலுடன் நிகழ்ச்சி வந்து இனிதே நிறைவு பெறுகிறது. எங்கள் நிலையத்துக்கு வந்து உங்களுடைய நீண்ட நெடிய அனுபவத்தை வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம் சார்.
0: என்னை அழைத்து என்னுடைய அனுபவங்களை கேட்ட மதுரை வானொலி நிலையத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.

அது ஏ

0: படிப்பு, ஆட்டம் பாட்டம், இதை தவிர வேறு எதை கண்டோம்?
1: புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன்,
0: உள்ளவன் போ

0: இதுவரை இன்றைய கனிந்த வாழ்வு நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வணிக வரித்துறையின் வரி வசூல் ஆய்வாளர் எஸ் பொன்னுதுரை அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய கனிந்த வாழ்வு. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.
1: தொடர்புடைய மாநில செய்திகள் திருச்சியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள். வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின்

0: கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் நிலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ் மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். அந்நாட்டு அதிபர் பிரபாவோ சுபியாண்டோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளும் பிரதமர் இந்திய வம்சாவளியினருடன் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கிடையே கடல்சார் பாதுகாப்பு, விண்வெளி ஒத்துழைப்பு, அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாக உள்ளன. இரு நாடுகளுக்கிடையே $30 பில்லியன் வர்த்தகம் நடைபெறும் நிலையில் இதனை மேலும் அதிகரிக்க பிரதமரின் பயணம் வழிகோலுவதுடன் பரஸ்பர முதலீடுகள் அதிகரித்து சுகாதாரம், திறன் மேம்பாடு, கல்விசார் நடவடிக்கைகள் மேம்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் 2025 நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். இத்திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதியை காணொலி மூலம் இன்று விடுவித்து பேசிய அவர், அடுத்த 5 ஆண்டுகளில் இத்திட்டத்தின் கீழ் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 7.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றார். இதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலை வாய்ப்பு உறுதிப்படும் என்றார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கத்தார், பஹ்ரைன், குவைத், ஓமன் நாடுகளுக்கு 6 நாள் பயணமாக இன்று புறப்படுகிறார். இப்பயணத்தின்போது அந்நாட்டு தலைவர்களை சந்திக்கும் திரு ஜெய்சங்கர் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். மண்டல அளவிலான வளர்ச்சி வாய்ப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான வழிமுறைகள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். மகளிர் ஆளுமை மற்றும் மகளிர் சார்ந்த மேம்பாடு தொடர்பான பிரிக்ஸ் மகளிர் பணிக்குழு கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் நாளை தொடங்குகிறது. மத்திய மகளிர் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ள இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளின் உயர் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். நாடுகளுக்கிடையே மகளிர் மேம்பாட்டின் ஒத்துழைப்பு வலிமைப்படுத்தி முன்னுரிமை திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து இதில் விவாதிக்கப்படும். உலகளாவிய செயற்கை நுண்ணறிவு ஆளுமை பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தில் நாளை தொடங்குகிறது. மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தலைமையிலான இந்திய குழு இதில் பங்கேற்கிறது. இந்த ஆண்டிற்கான அமர்நாத் புனித யாத்திரையில் கடந்த 2 நாட்களில் மட்டும் 32,313 பக்தர்கள் பனிலிங்க தரிசனம் மேற்கொண்டுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவு செய்யும் வகையில் அரசு முனைப்புடன் செயல்படுவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் கவுண்டம்பாளையத்தில் புதிய நியாய விலை கடையை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக அனைத்து சமுதாய மக்களை சந்திப்பதுடன் முதலமைச்சரின் நேரடி கண்காணிப்பில் வரும் 22ஆம் தேதி வரை துறை சார்ந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவிற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பழமுதிர் சோலை அருள்மிகு சோலைமலை முருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதாக கூறினார்.
2: கும்பாபிஷேகம் வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிருச்சு. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காலையிலிருந்து வந்து இங்க இருக்காங்க. ஏற்பாடுகள் எல்லாம் சிறப்பாக இருக்கு. பக்தர்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் இங்க அடிப்படை வசதிகள் எல்லாமே செய்யப்பட்டிருக்கு. கண்டிப்பா அடுத்தடுத்த பல கும்பாபிஷேகங்கள் நடக்கிறது. மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருது.
0: நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் சீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நேற்று மாலை முதலாவது அணு உலையில் பழுது ஏற்பட்டதை அடுத்து 1000 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் இந்திய ரஷ்ய தொழில்நுட்ப வல்லுநர் குழு பழுதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் தலா 1000 மெகாவாட் மின்சார உற்பத்தி திறன் கொண்ட 2 அணு உலைகள் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் முதலாவது அணு உலையில் நேற்று மாலை ஜெனரேட்டர் பாதுகாப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 562

0: மெகாவாட் மின்சாரம் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பழுதை சரி செய்யும் பணியில் இந்தியா மற்றும் ரஷ்ய நாட்டைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்ப நிபுணர்கள் இணைந்து தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: திருவள்ளூர் மாவட்டம் கன்னிகை பேரியில் தனியார் கடல் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து பாதுகாப்பாக அமோனியா வாயு அகற்றும் பணிகள் இரண்டாவது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 30 பேருடன் தமிழக பேரிடர் மீட்புக் குழுவினர் 21 பேர் இணைந்து இப்பணியை மேற்கொண்டு வருகின்றனர். அமோனியா வாயு முற்றிலும் அகற்றப்படும் வரை ஜனபஞ்சத்திரம் பெரியபாளையம் இடையே போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னிகைப்பேர் கிராமத்தில் கடைகள் அடைக்கப்பட்டுள்ளன. 500 மீட்டர் சுற்றளவில் வசிக்கும் பொதுமக்களும் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஈரோடு பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,832 கனஅடியாக அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்மேற்கு பருவமழை துவங்கியுள்ளதால் நீலகிரி மலைப்பகுதியில் கடந்த 2 நாட்களாக பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. 492 கனஅடியாக இருந்த நிலையில் இன்று நீர்வரத்து 5,832 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பவானிசாகர் அணை நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பாசனப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
1: தமிழகத்தில் பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கான 2 தாள் சிறப்பு தகுதி தேர்வு இன்று நடைபெற்றது. 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் இத்தேர்வு எழுதினர். அறிவியல், தொழில்நுட்பம், சமூக சேவை, வீரதீரம், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய பிரிவுகளில் சிறந்து விளங்கும் 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கான ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது பெற நாகை, ராமநாதபுரம் மாவட்டங்களைச் சேர்ந்தோர் விண்ணப்பிக்கலாம் என அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் வகுப்பினருக்கான கடனுதவிகளை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கம், புதிய முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதால் தொழில் முனைவோர் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திரு சிவகுரு பிரபாகரன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்ட விவசாயிகள் பயிர் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திரு ஆதித்ய செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் 2,33,869 கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் சித்தனை கிராமத்தில் போதைப் பொருள் விற்பனை செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே கொரநாட்டு கருப்பூர் புறவழி சாலையில் இருசக்கர வாகனமும் டிப்பர் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இருவர் உயிரிழந்தனர். விபத்து குறித்து கும்பகோணம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஸ்ரீ உலகளந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். குற்றால அருவிகளில் குளிக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டதையடுத்து சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: குற்றால அருவிகளில் நேற்று மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக பிரதான அருவியான குற்றால மெயின் அருவி, புலியருவிகளில் கடும் காற்றாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடை விதிக்கப்பட்டது. தற்போது அருவிகளில் தண்ணீர் வரத்து குறைந்ததையடுத்து மீண்டும் அனைத்து அருவிகளிலும் குளிப்பதற்கு தடை நீக்கப்பட்டதை தொடர்ந்து சுற்றுலாப் பயணிகள் தற்போது அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
1: வடமேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. மத்திய வங்கக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் போதைப் பொருள் ஒழிப்பு அவசியம் குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி இன்று நடைபெற்றது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிச் சுற்றுக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. முன்னதாக இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் மொராக்கோ கனடாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. லண்டன் லார்ட்ஸில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா இங்கிலாந்தை இன்றிரவு 8 மணிக்கு எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை இந்தோனேஷியா செல்கிறார். வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கு 25,000 கோடி ரூபாய் நிதி இன்று விடுவிக்கப்பட்டதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் கோரிக்கை மனுக்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார். நெல்லை கூடங்குளம் முதலாவது அணுமின் உலையில் ஏற்பட்ட தொழில்நுட்ப பழுது சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதிக்கு பிரான்ஸ், மொராக்கோ நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
4: நேரம் 1:55. சரியான நேரத்தில் விதைத்தால் சிறந்த அறுவடை பெறுவது.

0: நிச்சயம்
1: ஐய, விதைகள் எல்லாம் காலத்தோடு விதைக்கப்பட்டு விட்டன. இதை பத்தி ஒரு விவசாயி விட வேறு யாருக்கு தெரியும்?
0: நான் அறுவடை பற்றி பேசவில்லை, NPS சஞ்சய் பற்றி சொல்கிறேன்.
1: NPS சஞ்சய் என்றால் என்ன ஐயா?
0: NPS சஞ்சய் என்பது இந்திய அரசின் PFRDA அமைப்பால் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டம். ₹250 என்ற அளவில் ஒரு கணக்கை தொடங்கி அதில் தொடர்ந்து பணத்தை சேமித்து வருவதன் மூலம் உங்கள் முதுமை காலத்தில் மாதந்தோறும் ஓய்வூதியம் பெறலாம். இன்றே NPS சஞ்சய் திட்டத்தில் பணத்தை சேமித்து உங்கள் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்தையோ அல்லது உங்கள் வங்கியையோ தொடர்பு கொள்ளலாம். NPS சஞ்சய் மூலம் எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
2: மெல்லிசை

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 2:15. மதுரத்தென்றல் திரையிசையாய் ஒலிக்கவிருக்கும் முதல் பாடல் இளமை ஊஞ்சலாடுகிறது. திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், வாணி ஜெயராம் குரல்களில்.

0: Lily.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 2:29. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சின்ன பூவே மெல்ல பேசு திரைப்படத்திலிருந்து.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: நேரம் 2:35. மதுரை தென்றல் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் இமயம் திரைப்படத்திலிருந்து.

0: அரைப்பாலனை புரி. ஹேமவதி ராகம் ஆதித்தாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்றுக் கொடுக்கிறார் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள். மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர்.
1: நமஸ்காரம் ஜெயலட்சுமி அவர்களே.
2: நமஸ்காரம்.
1: நமஸ்காரம் சித்ரா.
2: நமஸ்காரம்மா.
1: இந்த இசை பயிற்சி நிகழ்ச்சிக்கு வந்திருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பாபநாசம் சிவனுடைய ஹேமாவதி ராகத்தில் அமைந்த ஆதித்தாளத்தில் அமைந்த ஒரு பாடலை, பரிபாலனை புரி பார்வதி மைந்தாங்கிற பாடலை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.

நீங்க வார்த்தைகள் எல்லாம் எழுதிண்டேல, ஒரு தடவை சொல்றேன், சரியா இருக்கான்னு பாத்துக்கோங்க. பரிபாலனை புரி பார்வதி மைந்தா எழுதியிருக்கேளா?

0: பரதெய்வமான ஞானஸ்கந்தா. இது முருகனை பற்றின பாடல். ஹேமவதி 58வது மேல ராகமான இதில் அமைஞ்ச பாட்டு. இப்போ இந்த பல்லவி புரிஞ்சிருக்கா? இன்னொரு தரம் சொல்லி கொடுக்கட்டுமா?
1: புரிஞ்சிருக்கு.
0: சேர்ந்து பாடி பார்க்கலாமா? ஒரு ரெண்டு தரம் பாடினா பர்ஃபெக்ட் ஆகிடும்.

0: புரிஞ்சிருக்கா இந்த பல்லவி? இன்னொரு தடவை பாடினா பர்ஃபெக்ட் ஆயிடும் இல்லையா?
1: புரிஞ்சிருக்கு.
0: இன்னும் ஒரு தடவை பாடி இல்லாமா? ஒரு தடவை பாடுங்க ரெண்டு பேருமாவே.

0: பல்லவி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு இல்லையா? இப்ப இந்த அனுப்பல்லவியோட வார்த்தையை சொல்றேன், எழுதிக்கிறேன். அனுப்பல்லவி, குருவாய் அரர்க்கும். திருப்பி சொல்லுங்க. குருவாய்
1: அரர்க்கும்
0: உபதேசம் செய்த.
1: உபதேசம் செய்த.
0: குருவாய் அரர்க்கும் உபதேசம் செய்த.
1: குருவாய் அரர்க்கும் உபதேசம் செய்த.
0: குமரா
1: குமரா
0: என் குலதெய்வம்.
1: என் குலதெய்வம்
0: நீயே.
1: நீயே
0: குருவாய் அரர்க்கும் உபதேசம் செய்த.
1: குருவாய் அரர்க்கும் உபதேசம் செய்த.
0: குமரா
1: குமரா

0: என்
1: குலதெய்வம்
0: குலதெய்வம்
1: நீயே
0: நீயே
1: என்னை
0: என்னை
1: பரிபாலனை புரிவ பரிபாலனை புரி பார்வதி மைந்தா. இப்போ அனுப்பல்லவியை ஒரே ஒரு தரம் சொல்லித்தரேன், அப்புறம் நம்ம அடுத்த வார்த்தையில் கண்டினியூ பண்ணிக்கலாம்.

0: வணக்கம் ஜெயா, சித்ரா. நம்ம அடுத்த வாரத்தில் இந்த அனுப்பலவி இன்னும் சங்கதி இருக்கு, அதை அடுத்த வாரத்தில் இது பண்ணுறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
2: இசைப்பயிற்சி கேட்டோம் கற்பித்தார் பாபநாசம் டாக்டர் ருக்மணி ரமணி அவர்கள், மாணவியர் ஜெயலட்சுமி நீலகண்டன், சித்ரா ரகு ஆகியோர். ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள், முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
3: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
2: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
3: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:15. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், ஊத்து 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, காக்காச்சி, முள்ளங்கினா விளை, கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சோலையாறு, தேவாலா ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், எமரால்டு, விண்ட்வர்த், மாஞ்சோலை, வால்பாறை பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டப்பகுதி,

மேல்கூடலூர், குடலூர் பஜார், வால்பாறை வட்டாட்சியர் அலுவலகம், சிறுவாணி அடிவாரம், சூரலக்கோடு, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், பாலமோர், களியல், குண்டாரணை, சின்கோனா ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர். உப்பாசி, கன்னியாகுமரி மாவட்டம் புத்தன் அணை, அடவி நயினார் கோவில் அணை, உட்பிரையர், மாம்பழத்துறையாறு, பெருஞ்சாணி அணை, ஹாரிசான், அணைக்கிடங்கு, பெரியாறு, நடுவட்டம், குழித்துறை, கோழிப்போர் விளை, வால்பாறை, பார்வுட், அடையாமடை, கேட்டி, ராமநதி அணை, கிளன்மார்கன், குருந்தன்கோடு, பாபநாசம், கொளச்சல் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிகளவு வெப்பநிலையான 37 டிகிரி செல்சியஸ் மதுரை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.3 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 10.8 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி, திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், கடலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கடலூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. நீலகிரி, தருமபுரி, ஈரோடு, காரைக்கால், திண்டுக்கல், நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், வேலூர், காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், கன்னியாகுமரி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது, தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வடமேற்கு வங்க கடற்பரப்பில் வடக்கு ஒடிஷா, மேற்கு வங்க கடலோரத்தை ஒட்டி உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிஷா பாலசோருக்கு தெற்கு தென்கிழக்கே 50 கிலோமீட்டர் தொலைவிலும், சந்தன்பாகுக்கு 60 கிலோமீட்டர் தொலைவிலும், மேற்கு வங்கம் திகாவிற்கு தெற்கு தென்கிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது மையம் கொண்டுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து வடக்கு ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க கடலோர பகுதிகளில் சந்தன்பாக் மற்றும் திகாவுக்கு கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 28 முதல் 29 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரும். மழைத்தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. வெப்பநிலை அதிகளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 27.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 22.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல். இன்றைய மதுர தென்றல் நிகழ்ச்சியில் 16 வயதினிலே படத்திலிருந்து பாடல் இடம்பெற கேட்கலாம்.

மதுர தென்றல் கேட்டு இணைந்துள்ளோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கோபுர வாசலிலே திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் குழுவினர்களுடன் பாடிய பாடல்.

நேரம் 3:10. மதுரத்தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கோழி கோவுது திரைப்படத்திலிருந்து.

0: இதனை கேட்டதாரு இங்கு வந்ததாரு
1: பாஞ்சாலி பாஞ்சாலி
2: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததா

0: நேரம் 3:20. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் இடம்பெறும் திரைப்படம் தூரல் நின்னு போச்சு.
1: தானே கொஞ்சியதோ இனி தஞ்சம்மை.

மதுரை தண்டல் நிகழ்ச்சியில் திரையேசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் நிறம் மாறாத பூக்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுர தென்றல் நிகழ்ச்சியில் திரை இசையில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. தொடரும் பாடல் ஒருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. பாடல் ஒலிக்கும் நேரம் 3:35.

மதுர தண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நிகழ்ச்சியில் இனி தொடரும் பாடல் படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து.

மதுரை திண்டல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. நேரம் 3:46. நிகழ்ச்சி

மதுர தண்டல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல். எங்க ஒரு ராசாத்தி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி நாடகம். வடு நாடகம் எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதாமணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர்.

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் வணக்கம். வருகை பதிவு பண்ணிடலாமா? செல்வி
2: உள்ளேனம்மா.
0: ஆனந்தி
3: உள்ளேனம்மா.
0: காவ்யா. காவ்யா,
4: காவ்யா இன்னைக்கும் வரலாமா?
0: ஏன் காவ்யா வரவே மாட்டா? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? என்ன எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? உங்க ஊர் பொண்ணுதானே காவ்யா? அவளை நீங்க யாரும் பார்க்கலையா?

0: சரி, அவ வீட்டுக்கு போய் நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை வந்து என்னைய பார்க்க சொல்லுங்க, சரியா? அப்படியா? அப்ப அவ அப்பாவை வந்து பார்க்க சொல்லுங்க.
1: ஐயையோ, நாங்கெல்லாம் அந்த வீட்டுக்கு போக மாட்டோம் டீச்சர்.
0: ஏமா, நான் தான் கூட்டிட்டு வர சொன்னேன்னு பயப்படாம கூட்டிட்டு வாங்க.
1: யார் சொன்னாலும் அவங்க அப்பா கேட்க மாட்டா டீச்சர். அவளை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம்.
0: அப்படியா? சரி, இன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சோன அவங்க வீட்டை காட்டுங்க, நானே வந்து அவரை பாக்குறேன்.
2: டீச்சர், அவங்க வீட்டுக்கு போனா அவங்கள பார்க்கவே முடியாது. அவர் எங்கயாவது குடிச்சிட்டு படுத்து கிடப்பாது.
0: அப்படியா? அப்போ அவ வீட்டுல வேற யாராவது இருப்பாங்களா?
2: காவியாவோட அப்பத்தா தான் இருப்பாங்க. அதுவும் இல்லாம கோழி வேலைக்கு போயிட்டு ராத்திரி தான் வருவாங்க டீச்சர்.
3: டீச்சர், டீச்சர்,
0: யாருமா? சும்மா உள்ள வாங்க.
3: டீச்சர், நானு.
4: டீச்சர், இவங்கதான் காவியாவோட அப்பதா.
0: வாங்க வாங்க. காவியாவை பத்தி தான் இவ்வளோ நேரம் விசாரிச்சுட்டு இருந்தேன்.
3: காவியா என் பேத்தி தாம்மா.
0: ஏன் நீங்க காவியாவை பள்ளிக்கு அனுப்ப மாட்டீங்க?
3: அது வந்து
0: பிள்ளைங்களா, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நேத்து கொடுத்தேன்ல வீட்டு பாடம், அதை திரும்பி பார்த்துட்டு இருங்க. நான் கொஞ்ச நேரம் காவியா பாட்டிக்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். வாங்கம்மா, நம்ம வெளியே போய் பேசலாம்.
3: சரிங்கம்மா.
0: சொல்லுங்கம்மா, ஏன் காவியாவை பள்ளிக்கு அனுப்புறதில்ல? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன?
3: உடம்புக்கெல்லாம் நல்லாதாமா இருக்கு. பள்ளிக்கூடனா அவளுக்கு உசுருமா. அதுலேயும் உங்களைன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் டீச்சரு, எங்கள் டீச்சருன்னு உங்களை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாம்மா.
0: காவியா ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருப்பா. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துலேயே அவளை ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ திறமையான பொண்ணு.
3: சந்தோஷம் தாய், சந்தோஷம். தாயில்லா புள்ள மாதிரி எனக்கும் வர வர பாதி கண்ணு தெரியல தாயி. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்து மற்ற பிள்ளைகளெல்லாம் விளையாட போவோம். ஆனால் என் பேத்தி நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு கஞ்சி ஆக்கிட்டு உட்காந்துருப்பாம்மா. என் கொலசாமிம்மா அவ.
0: அழாதீங்கம்மா, ஒரு மூணாவது படிக்கிற பிள்ளை இவ்வளவு பொறுப்பாக இருக்காளா? ஆனால் அவ பள்ளிக்கூடம் வராததை நினைக்கும் போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா. நான் இதை ஒரு டீச்சருன்ற முறையில் மட்டும் சொல்லலை, ஒரு தாய் ஸ்தானத்தில் இருந்து கேட்குறேன். காவியா ஒரு புத்திசாலி பொண்ணு, அவ புத்தி கூர்மைக்கு பெரிய ஆளாக வருவா. பள்ளிக்கு தயவு செஞ்சு அனுப்பிச்சு வைங்கம்மா.
3: அம்மா, நானாம்மா அனுப்ப மாட்டேன்னு சொல்கிறேன். ஒரு கொலகார பயல பெத்த வயிறு பத்தி எரியுதுமா. எந்த நேரத்தில் அதனால பெத்தேனோ. முப்பிறவியில நான் செஞ்ச பாவம்மா, இவே வந்து என் வயிற்றுல பிறந்தது.
0: யாரை பத்திமா சொல்றீங்க? காவியாவோட அப்பாவையா?
3: ஆமாம்மா, ஆமா. குடிகார பய அவன்தாம்மா எல்லாத்துக்கும் காரணம்.
0: அப்போ காவியாவோட அம்மா?
3: அந்த புண்ணியவதி பாவப்பட்ட செம்மா. இந்த பயலோட கொடுமை தாங்காம போய் சேர்ந்துட்டா. என்னைக்கோ நானும் போய் சேர்ந்திருக்க வேண்டியதுமா. இந்த பச்சை மண்ணுக்காக போற உயிரை கையில புடிச்சிட்டு திரியறேம்மா.
0: அவ்வளவு மோசமான ஆளா இந்த காவியாவோட அப்பா?
3: ஆமா.
0: சரிம்மா, எது எப்படினாலும் காவியாவை மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைங்கம்மா.
3: முடியாதுமா, முடியாது.
0: ஏம்மா இப்படி சொல்றீங்க?
3: அதை எப்படிமா நான் சொல்லுவேன். குடிக்கிறதுக்கு காசு பத்தலன்னு அந்த பையன் ஒவ்வொரு வீட்லயும் பத்து பாத்திரம் தேய்க்க இவ்வளவு வேலைக்கு அனுப்புறாம்மா.
0: என்ன கொடுமை இது! இதை என்னால ஏத்துக்கவே முடியாது. நானே நேர்ல வரேன். காவியாவோட அப்பா கிட்ட நானே பேசுறேன்.
3: வேணாம் தாயி, வேணாம். மரியாதை கெட்ட பையமா, நீ அவங்கிட்ட வர வேணாம் தாயி.
0: பரவாயில்லம்மா, அவர் என்னை எவ்வளவு மரியாதை குறைவா பேசினாலும் பரவாயில்ல. காவியா மாதிரி ஒரு நல்ல மாணவியை நான் இழக்க விரும்பலம்மா. அவளோட எதிர்காலம் பாழா போறதுக்கு நானும் ஒரு காரணமா இருந்துடக்கூடாது இல்லையா?
3: மகராசி, நீ நல்லா இருக்கணும்மா. யாரோ பெத்த பொண்ண தன்னோட பொண்ணா நினைச்சு பாக்குறிய பாரு. நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்பதாயி.
0: நான் நல்லா இருக்குது இருக்கட்டும்மா, காவியா நல்லா இருக்கணும். அவ நல்லா படிக்கணும். என்கிட்ட படிக்கிற குழந்தைங்களை கடவுள் தந்த பரிசுகளா நினைக்கிறேன். அதை ஒருபோதும் இழக்க நான் விரும்பலை.
3: சந்தோஷம்மா, இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அவனா நானானே பார்க்குறேன்.

0: என்ன ஆனாலும் சரி, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. என் பேத்தி காவ்யாவை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேம்மா. என்னைக்கு படிக்க வந்த பிள்ளைய கடவுள் தந்த பரிசுன்னு சொன்னீங்களோ அப்பவே உங்களை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. உங்ககிட்ட என் பேத்தி பெரிய ஆளாக வருவா. நாளைக்கு வருவா பள்ளிக்கூடத்துக்கு, கட்டாயம் வருவா. இது சத்தியம்மா, நான் வரேம்மா.
1: ரொம்ப நன்றிம்மா.

0: এই আদা, এই আদা, কালো ধরা, হ্যাঁ
1: পাবি পায়ে இன்னைக்கு குடிச்சிருத்தேன் வந்திருக்கேன்.
0: ஏய் கோயந்தம்மா ஆத்தா எங்க இருக்க? என்ன அதுக்குள்ள படுதாடாக? ஆ
2: ஏய் இனி ஆத்தான்னு கூப்பிடாதடா, வயிறு பத்தி எரியுது.
0: எரியுதா? எரியுதா? கோடத்தில் தண்ணி எடுத்தா அப்படியே

0: Эй, Ада! Эй, Ада! Кадава дура, а?
1: Пави, пая, иннеки кудичиртен вандиркя.
0: Эй, койиндамма, Ада! Энге ирука? Энна, адукула падуда адага, а?
2: Эй, инни Атан купдадада, вайр патти эриде.
0: Эриида? А? Эриида? கோடத்தில் தண்ணி எடுத்த அப்படியே வாயில் ஊத்தவா உன் வயிற்றுக்குள்ளே போய் வயிறு சும்மா குழு குழுன்னு ஆயிரும்.
2: வாயில் ஊற்ற வேணாண்டா, அப்படியே குடத்தை என் தலையில் போடு, நானும் போய் சேர்ந்துருவேன். இந்த அநியாயத்தை சகிக்க முடியலடா.
0: சகிக்க முடியலையா? கிளம்பு கிளம்பு, தெருவுக்கு போ.
2: ஆ, நான் ஏண்டா தெருவுக்கு போகணும்? என் வயசுக்கு உழைச்சி கஞ்சி குடிக்கிறேன்டா.
0: உழைக்கிறியா? அதுக்கு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை எடு எடு எடு.
2: வாயை கட்டி சம்பாதிக்கிற பணத்தை பூரா இப்படி குடிச்சே அழிக்கிறியடா படுவாவி. எப்படா நீ திருந்த போகிற?
0: திருந்திடுறேன் திருந்திடுறேன், துட்ட கூடு திருந்திடுறேன்.
2: வெக்கமா இல்லை காசு கேட்க, உட்கார வச்சு சோறு போட வேண்டிய வயசில் உசுரோட கொள்றியடா.
0: நீ பெரிய மகாராணி, உன்னை உக்கார வச்சு பூஜை பண்ணணுமா? உக்கார வச்சு
2: நான் செஞ்ச பாவம்டா உனைய பெற்றது. ஒரு அப்பாவி பிள்ளை ஒருத்தையை கட்டி வச்சது அதை விட பெரிய பாவம்டா. ஒரு கால் கட்டு போட்டால் திருந்திருவேன்னு நானும் மனக்கணக்கு போட்டேன் பாரு, மனக்கணக்கு ரொம்ப தப்புடா. எல்லாம் பழா போச்சு.
0: போகும் போகும், சீர்காழியை கொண்டாந்து கட்டி வச்சு கேட்டால் உன் அண்ணே மகன் உர விட்டு போகக்கூடாதுன்னு.
2: அடச்சி வாய மூடுற, பேசாத இதுக்கு மேலே. அழகும் பொறுமையும் நிறைஞ்ச மகாலட்சுமிடா அவ. ஒரு நாள் ஒரு பொழுதாவது அவளை நிம்மதியாக வாழ விட்டுருக்கியா? தாலி கட்டின அன்னைக்கே குடிச்சு புட்டு தெருவில் கிடந்த வேண்டா நீ. அந்த புண்ணியவதிக்கு நான் செஞ்ச பாவம்டா உன்னை கட்டி வச்சது.
0: பாவங்கே போடு, மண்டைய உடச்சி போடுவேன்.
2: ஓடாடா முதல்ல ஓட, அதை செய் முதல்ல, நானும் போய் சேர்ந்துடுறேன்.
0: சீக்கு பிடிச்சி போய் சேர்ந்துட்டா, அவளை பற்றி என்ன இப்போ பேச்சு உனக்கு?
2: யாருக்குடா சீக்கு பிடிச்சிச்சு? மாமா மாமான்னு உன்னைய சுற்றி சுற்றி வந்தாளேடா. அவளை ஐஸ் வச்சு காதில் கழுத்தில் இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி விற்று குடிச்சு அழிச்சு விட்டியாடா நீயே. அத்தனையும் மறந்து விட்டு அவள் பேசாமல் அவன் கூட வாழ்ந்துட்டு வந்திருக்காளே அந்த மகராசி. என் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்டா டே, நீ நல்லாவே இருக்க மாட்டடா.
0: நிப்பாட்டு, ஏய் உன் புராணத்தை மோ நிப்பாட்டு. நானே கொலை பசியில் இருக்கேன், போ சோத்தை போடு.
2: அரிசி வாங்கி கொடுத்தவே மாதிரி சோறு கேட்குறியே, சோறு என்ன கூரை பிச்சுக்கிட்டாடா வரும் சோறு?
0: நீ எல்லாம் ஒரு தாயா பேய். என்ட்ட அட்டி இருந்தா
2: அப்பா சாமி நிறுத்துடா. உன் பொண்டாட்டி பாசத்தை காய்ச்சல்னு படுத்தா கவனிக்காம விட்டு இருந்தா இன்னும் உன் கொடுமையை அனுபவிப்பாளேன்னு கடவுள் சீக்கிரமா எடுத்துக்கிட்டாருடா அவளை. பெரிய பாசம், வேசக்காரா.
0: நான் பாசக்காரனா வேசக்காரனா மோசக்காரனா? அதை பத்தி உனக்கு என்ன கவலை? சோத்த போடு.
2: சோறும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது, எங்கேயாவது தெருவில் போய் படுப்போ.
0: நான் இதுக்கு தெருக்கு போனோம், வேலைக்கு போகிறேல்ல. அங்கே காசு சம்பளம் கொடுத்துருப்பாங்கல்ல, பெத்தையில் ஆகி போடு.
2: பாவி பயலை, என்னால் முடியலடா. பாதி கண்ணு தான் தெரியுது, உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு வருதுடா.
0: உக்காந்து எந்திரிச்சா கிருகிருன்னு சுற்றுதான் உனக்கு, ஆனால் வாய் அடே அப்பா. இந்த தெரு நீளத்துக்கு கிளியுது, சோற போடு. நேத்தெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு இல்லையா?
2: எப்பையும் ராவில 9 மணிக்கு தானடா வருவேன், அதிசயமா 7 மணிக்கு வந்து சோறு கேட்குறானே சோறு, நான் எங்கடா போவேன்?
0: ஓ அப்படியா, இனி மணி பார்த்து தான் சோறு கேட்கணுமாண்ணா. நான் எப்போ வேணாலும் வருவேன், எப்படி வேணாலும் வருவேன். உன் வேலை என்ன? சோறாக்கி வைக்கிறது அக்னியா?
2: ஆடுற மட்டும் ஆடுறா,

0: குடும்பம்
1: விளங்கும்.
0: என்ன அதோ ரொம்ப
1: நிறுத்துறா, இருக்கிற ஒன்னு ரெண்டு சாமானி உடைச்சிடாதரா, உனைய கெஞ்சி கேக்குறேன், நிப்பாட்டுறா.
0: அப்படிவா வலிக்கு, உன்னெல்லாம் நாலு போல் போட்டாதே வலிக்கு வருவேன். பார்த்தா ராஜன் பார்த்தா ரொம்ப பேசுகிற. எங்க நான் பார்த்தா அந்த அலுமூஞ்சி, அதை கூப்பிடு.
1: டேய், பள்ளிக்கூட போகிற பிள்ளைய அடித்து புத்தக பைய எரிச்ச பாவிடா நீ. நீ தின்னு கொழுக்கிறதுக்கு 8 வயசு பிள்ளைய நாலு வீட்டுக்கு 10 பாத்திரம் தைக்க அனுப்புறியாடா, அது நல்லா இருக்காடா உனக்கே? அந்த புள்ள உழைக்கிற காசுல சாப்பிட்றது அவமானமா இல்லையா உனக்கு?
0: முதல்ல உன் மருமகள தூக்கி பேசுன, இப்போ நான் பார்த்தா அந்த அலுமூஞ்சி, அதான் உன் பேத்தி காவியா. உனக்கு வசத்தி வரட்டும் வரட்டும், அந்த அலுமூஞ்சிய
1: பெத்த புள்ளன்னு கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம பாசம் இல்லாம இருக்கேடா. அது ஒரு ரத்தம்டா உனக்கு ஒண்ணுன்னா, அந்த புள்ள துடிக்கிற துடி எனக்கு தான்டா தெரியும். அவதான்டா பசித்த வயத்துக்கு சோறு போடுவா.
0: ஆத்தா, அவெல்லாம் ஒரு அசம்பாவிதான் இந்த மச்சக்கால இருக்க வர நடந்துடாது. நீ ஒன்றும் ரொம்ப வீத்தாத. ஆம்பளை சிங்க கூட்டிய பெத்து கூட்டினா அவ ஒருத்தி என்கிட்ட கடந்து வந்தவ, இந்த அலுமூஞ்சி பொம்பளை பிள்ளைய பெத்துட்டு போயிட்டா. இது கட்ட கட்டுக்கு படிக்கணுமா? படிச்சு சில்லா கலெக்டராக போறாலும் சில்லா கலெக்டரு கையை காலம் முறிச்சு போடுவேன். ஆமா, ஒரே முறி.
1: ஏய் நிறுத்துடா, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன சோத்துல விஷத்தை வச்சு கொண்டு போடுவேன். பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேயாமா. போ, எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டு வா. அந்த பச்சை புள்ள வந்து சோறு ஆக்கி வைக்கும், தின்னு கொளுத்துட்டு போ.
0: இப்போ சொன்னியே, இது நியாயமான பேச்சு. எங்க உன் சுருக்கு பையே? சுருக்கு பையிலிருந்து கொஞ்சம் திட்ட வெட்டு, ஒரு ஊத்து ஊத்திட்டு வந்துடுறேன். கூட கூட
1: இந்த தொலைஞ்சு போடா முதல்ல. கடவுளே, என் பேத்திக்கு நல்ல காலம் பிறக்காதா? இந்த படுபாவிக்கு நல்ல புத்தி வராதா? உன்னைத்தான் கடவுளே நம்பி இருக்கே.

0: படுத்தியா?
1: இல்லம்மா, சும்மா அப்படியே படுத்தேன். என்ன அறியாம படுத்து கண்ணை மூடிட்டேன்.
0: என்ன அப்பதா நீயே பேசிக்கிற?
1: ஒண்ணு இல்லடா, சும்மா நானா புலம்புறேன்.
0: அப்பதா மளிகை கடைக்கார வீட்டு அம்மா ரொம்ப நல்லவங்க அப்பதா. என்னைய சாப்பிட சொன்னாங்க அப்பதா. எனக்கும் ஆசையா இருந்துச்சு, பசிக்க வேற செஞ்சுச்சு.
1: சாப்பிட்டுருக்க வேண்டியதானம்மா.
0: அவங்களும் தட்டில் எடுத்து வச்சாங்க அப்பத்தா, ஆனால் நான் சாப்பிடல.
1: ஏம்மா பசியோட இருந்தேன்னு சொல்ற? சாப்பிட்டுருக்கலாம்லாத்தா.
0: எனக்கு தான் உன் நினப்பு வந்துருச்சு.
1: அடி ஆத்தே, அடுத்த பிறவியில உனக்கு நான் மகளா பிறக்கணும் தாயி.
0: அழுகாத அப்பத்தா, நான் அங்க கிளம்பிட்டேன். ஆனா அந்த அம்மா தான் என்னை கூப்பிட்டு உனக்கு சாப்பிட பார்சல் கட்டி கொடுத்துருக்கேன், நீ அங்க போய் சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்தா நீ சாப்பிடு.
1: கொண்டா கொண்டா தாயி, பிரிச்சு உனக்கு நான் வைக்கிறேன். பசியோட இருக்கேன்னு சொன்னியே, கொண்டா.
0: நீ சாப்பிடு அப்பத்தா. இந்தா இந்த வடைய சாப்பிடு அப்பத்தா. உனக்குதான் வடைனா ரொம்ப பிடிக்கும்ல.
1: கொண்டா தாயி, சாப்பிட்றேன் சாப்பிட்றேன். அத்தா உங்க அப்பன் வந்துருவான், சீக்கிரம் உலைய வைக்கணும். நீ ரொம்ப களைப்பா வந்திருக்க, நீச்சத்தை உட்காரு. அப்பத்தா அடுப்ப பத்த வைக்கிறேன்.
0: அட சும்மாரு அப்பத்தா, நீ உட்காரு. நீ தண்ணிய சட்டியில ஊத்துறதுக்கு பதிலா அடுப்புல ஊத்திருவ, உனக்குதான் கண்ணு தெரியாதுல்ல.
1: அடி ஆத்தி, எனக்கே சமையல் சொல்லி கொடுக்குறியா? நான் அரிசிய களையிறேன், வா வந்து அடுப்ப பத்த வைதாயி. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டியா? இந்த பசியா இருக்குன்னு சொன்னிய, ஒரு வாய் சாப்பிடு.
0: அப்பத்தா இருக்கட்டும் அப்பத்தா, நான் சமைச்சத நான் சாப்பிட்டுக்கிறேன்.
1: அப்ப கொண்டு வந்ததை என்னமா பண்ண போற?
0: அது அது அப்பா பாவம்.

0: அப்பத்தா, அப்பாவுக்கு கொடுத்துடலாம்.
1: இன்னுமாடி அந்த மிருகத்தை உன் அப்பான்னு சொல்கிற? எதுக்கெடுத்தாலும் கையை ஓங்குறியா, மனசு நோகிற மாதிரி பேசுறியா, திட்டுறியா, அவன் சாப்பிடணும்னு நீ பட்டினியாக இருக்கியாத்தா, என்ன புள்ள நீ?
0: நான் செல்ல பேத்தில அப்பத்தா, என்ன இருந்தாலும் அது என்னோட அப்பா இல்லை. என்னை எப்படி பேசினாலும் அடித்தாலும் எனக்கு என் அப்பாவை ரொம்ப பிடிக்கும் அப்பத்தா.
1: அதாண்டி பெத்த பாசங்கிறது. குடிச்சு குடிச்சு மிருகமாயிட்டவும் அப்பனுக்கு இந்த பாசமே வறண்டு போச்சுடி. காவியா, நாளையிலிருந்து நீயே பள்ளிக்கூடம் போகிற, சரியா?
0: ஐயோ வேண்டாம் அப்பத்தா, அப்பா அடிப்பாரு.
1: அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஒரே முடிவாரு.
0: ரொம்ப நாளா நான் பள்ளிக்கூடம் போலையே அப்பத்தா, இப்ப போனா டீச்சர் திட்டுவாங்களே என்ன?
1: அதெல்லாம் ஒன்னும் திட்ட மாட்டாங்க.
0: உனக்கு எப்படி தெரியும் அவங்க திட்ட மாட்டாங்கன்றது?
1: நேத்து உன் பள்ளிக்கூடத்துக்கு போயிருந்தேன் காவியா.
0: நெசமாவா அப்பத்தா, எங்க விமலா டீச்சரை பாத்தியா? அப்பத்தா எங்க டீச்சர் ரொம்ப நல்லவங்க, எனக்கு எங்க டீச்சரை ரொம்ப பிடிக்கும்.
1: உங்க டீச்சர் அம்மாவுக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்குமா?
0: அப்படியா, யாரு சொன்னா அப்பத்தா?
1: உங்க விமலா அம்மாவே தான் சொன்னாங்க, நீ அவங்களுக்கு புள்ள மாதிரியா.
0: நீ சும்மா தானே சொல்ற அப்பத்தா, நான் அவங்க பிள்ளை மாதிரி நான் சொன்னாங்க.
1: நான் எதுக்கு சும்மா சொல்ல போறேன், அவங்க சொன்னதை வச்சு தானே சொல்றேன். அதுக்கு மேல நீ தான் நம்பர் ஒன்னா, நல்லா படிப்பேன்னு சொன்னாங்க.
0: ஆமா அப்பத்தா, விமலா டீச்சர் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. எனக்கும் ஆசை ஆசையா இருக்கு பள்ளிக்கூட போக. அப்பா தான் என் புத்தகம் பை எல்லாத்தையும் எரிச்சுட்டாங்களே.
1: நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாத, விமலா டீச்சருக்கு எல்லாம் தெரியும். அவங்க உனக்கு எல்லாம் வாங்கி தருவாங்களாம். நீ இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு போகலனா அவங்களே நேரடியாக வந்துடுவாங்க. ஆமாம்.
0: ஐயையோ வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன். ஆனால் அப்பாவை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்கு.
1: படிக்கிற வயசில் போய் படி, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்.
0: அன்னைக்கு நீ சொன்னு தான் நான் போனேன், தெருவில் வச்சு விரட்டி விரட்டி அடிச்சிருச்சு அப்பா. இன்னைக்கு நீ பாட்டுக்க சொல்லிட்டு போயிருவ.
1: பயப்படாம நீ போமா, அப்பத்தான் நான் இருக்கேன். நான் நாளைக்கு வேலைக்கு போகல, என்ன எது நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
0: நான் வீட்டு வேலைக்கு போறேனே, அவங்க கேட்டாங்கன்னா?
1: இனிமே நான் வரமாட்டேன், பள்ளிக்கூடம் போறேன்னு சொல்லு.
0: என்னவோ பயமா இருக்கு அப்பத்தா. அப்பாட்ட வேணா நீ கேக்குறியா? அப்பத்தா நீ களைஞ்ச அரிசிய கொடு, உலை கொதிச்சிருச்சு, நான் போடுறேன்.
1: இந்தா இந்த பாத்து போடுமா, கையில சுற்றாம போடு. இந்த அரிசிய போடு முதல்ல.
0: கொடு அப்பத்தா, என்னவோ புதுசா போடுற மாதிரி சொல்ற அப்பத்தா.
1: என்னதா ஏ?
0: என் பென்சிலு, பேனா, யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து வைக்கட்டுமா?
1: எடுத்து வை. காலையில கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அப்பத்தா பள்ளிக்கூடத்துல போய் உன்னை விட்டுட்டு வந்து போறேன். என்ன
0: சந்தோஷமா இருக்கு அப்பத்தா.
1: நல்லா அடுப்பை எரிய விடு. முதல்ல எங்க அப்பேன் வர்ற நேரம் சுடுதண்ணிய காலில் ஊத்திட்டு வருவேன். நேத்து வச்ச கருவாட்டு குழம்ப சுட வை, இல்லாட்டி அதுக்கும் கத்திவேன்.
0: அப்பாவுக்கு தான் நான் கொண்டு வந்த பலகாரம் இருக்கே.
1: அது உனக்கு கொடுத்ததுடி, அதை நீ சாப்பிடு.
0: அப்பா சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிறத நான் சாப்பிட்றேன்.
1: நீ தான் உங்கள் அப்பா அப்பான்னு உருகிற, அவன் உன்னைய வெறுத்து ஒதுக்குறியான். என்னைக்கு இந்த பயலுக்கு பிள்ளையோட பாசம் தெரிய போதோ தெரியல. நாய் வேற குறைக்குது.
2: இந்த மச்சை காலை வர ரோட்டில் ஒரு பயம் நிற்கக்கூடாது. அது நாயாக இருந்தாலும் சரி,
1: கோவிந்தம்மாபசியா
2: இருக்கு. சாப்பாடு சாப்பாடு
1: வையடா, சாப்பாடு போட்டலாம், சாப்பிடு.
2: நல்லா இருக்கா?
1: ஏண்டா மெதுவா சாப்பிடேண்டா, அவுக்கு அவுக்குன்னு திங்கிறவன்.
2: யார் கொடுத்ததா இவ்வளோ ருசியா இருக்கு?
1: உன் மக வேலை செஞ்ச இடத்துல சாப்பிட சொல்லியிருக்காங்க, வேணான்னு சொல்லி கையில கட்டி கொண்டாந்துருக்கா.
2: இப்ப தெரியுதா இந்த அப்பாவோட அருமை உன் பேத்திக்கு? வீடு வீடா வேலைக்கு போன இப்படி நல்லா சோறு கிடைக்குதுல்ல.
1: டேய், எல்லாத்தையும் வலிச்சு தின்னுப்படாத, அந்த பச்சை மண்ணுக்கு கொஞ்சம் வயிடா.
2: குழப்பசியில் இருக்கேன், எனக்கு இதை பற்றிலாம் கவலை இல்லை. எனக்கு தெரியும் இவ அங்கே திருப்பிட்டு தான் வந்திருப்பா. தூக்கமாக வருது, நான் தூங்குறேன்.
0: அப்பத்தா, அப்பா கிட்ட பள்ளிக்கூடம் போறதை பத்தி சொன்னியா?
1: அதை விடு, நாளைக்கு நீ பள்ளிக்கூடம் போறது உறுதி. வந்து வடிச்ச சாப்பாடை முதல்ல சாப்பிடு காவியா, வா. மிச்சம் வைக்காம முழுங்கி

0: வணக்கம் குழந்தைகளே.
1: வணக்கம் அம்மா.
0: காவ்யா பரவாயில்லையே, உங்க பாட்டி சொன்ன மாதிரியே உங்களை அனுப்பி வச்சிட்டாங்களே.
2: வணக்கம் டீச்சர், எங்க அப்பத்தா நேற்று ராத்திரியே சொல்லிட்டாங்க நீ பள்ளிக்கூடத்துக்கு போகலாம்னு. சந்தோஷத்துல எனக்கு தூக்கமே வரல. ரொம்ப நன்றி டீச்சர்.
0: எனக்கெல்லாம் நன்றி சொல்லாத காவ்யா, உங்க பாட்டிக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க தான் நேற்று இங்கே வந்து என்னைய பார்த்து கண்டிப்பாக பள்ளிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க.
2: டீச்சர் என் புத்தகம் பையு.
0: அதை பற்றிலாம் நீ எதுக்கு கவலைப்படுற? இங்கே பாரு, நானே உனக்கு புதுசாக புத்தகம் பையு எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். அந்த மேஜையில் வச்சுருக்கேன், போய் எடுத்துக்கோ. தினமும் பள்ளிக்கு தவறாமல் வந்துடணும் சரியா?
2: கண்டிப்பாக வருவேன் டீச்சர். என் அப்பத்தா நான் இருக்கேன், கவலைப்படாமல் போன்னு சொல்லுச்சு டீச்சர். டீச்சர் என்னைய ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்களாமே, அது உண்மையா டீச்சர்?
0: ஆமாண்டா, நீ தான் எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கியே. பெஸ்ட்டாக இருந்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும் தானே? உனக்கு எது வேணும்னாலும் டீச்சர்கிட்ட தயங்காமல் கேளு சரியா? நீ ரொம்ப பெரிய ஆளாக வரணும் ஓகேயா?
2: டீச்சர் நானும் உங்களை மாதிரியே பெரிய டீச்சராக வரணும் டீச்சர்.
0: உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் டீச்சர் என்ன டீச்சர், அதுக்கும் மேலே பெரிய ஆளாக வருவ. சரி, இந்தா இந்த சாக்லேட்டை எல்லா பிள்ளைங்களுக்கும் போய் கொடு.
2: எதுக்கு டீச்சர் சாக்லேட் எல்லாருக்கும்?
0: வரமாட்டியோன்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் இப்போ வந்திருக்கீல, அந்த சந்தோஷத்தை கொண்டாட வேணாமா? அதுக்கு தான் சாக்லேட்.
2: நானும் உங்களுக்கு ஒன்று கொண்டு வந்திருக்கேன் டீச்சர்.
0: அப்படியா, எனக்கு கொண்டு வந்திருக்கியா? என்னது அது?
2: பூவை டீச்சர். காலையில் அப்பத்தாவோட கோவிலுக்கு போனேன், அங்கே வாங்கினது டீச்சர்.
0: ரொம்ப நன்றிடா செல்லம். இப்போ நான் இதை வாங்கிக்கிறேன், அதுவும் உனக்காக. இனிமே இந்த மாதிரிலாம் நீ வாங்கிட்டு வரக்கூடாது. நீ நல்லா படித்து பெரிய வேலைக்கு போய் ஒரு நாள் என்னை வந்து பார்க்கணும், அப்போ நீ எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன் சரியா செல்லம்? இப்போ நீங்கள் வகுப்புக்கு போங்க.
3: ஏய் காவ்யா, காவ்யா எங்க இருக்க?
2: டீச்சர் டீச்சர் எங்க அப்பா கூப்பிடுறாரு, நான் போகவா?
0: நீ உட்காரு காவ்யா, என்ன கேட்காம வெளியே எங்கேயும் போகக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன்.
3: ஏய் காவ்யா எங்க இருக்க? உள்ள வந்தேன், வெளுத்து விடுவேன் வெளுத்து.
0: காவ்யா என்ன நடந்தாலும் நீ வெளியே வராத, நான் போய் என்னன்னு பார்க்குறேன். ஹலோ, என்ன உங்களுக்கு இங்கே அனாவசியமாக சத்தம்? ஸ்கூல்லலாம் சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? முதல்ல ஸ்கூல் கேம்பஸை விட்டு வெளியே போங்க.
3: போகிறேன், தாராளமாக போகிறேன், ஆனால் என் மக காவியாவை அனுப்பி போயிட்டே இருக்கேன்.
0: பள்ளிக்கூடத்தில் படிக்கிற சின்ன குழந்தைய வீட்டு வேலைக்கு அனுப்பி அந்த காசுல குடிக்கிறீங்களே, உங்களுக்கு அவமானமா இல்ல?
3: மான அவமானத்தை பத்தி நீ பேசாதம்மா, மரியாதையா என் புள்ளைய அனுப்பு. அது என் புள்ள, அதுக்கு எது நல்லதுன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய மட்டும் பாரு.
0: நான் என்னோட வேலைய சரியாதான் பாக்குறேன், நீங்க தான் தேவையில்லாம இங்க வந்து தொந்தரவு செஞ்சுக்கிருக்கீங்க.
3: நல்லா இருக்குமா உங்க பெத்த பிள்ளைக்கு படிப்பு வேணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ இல்லை.
0: ஒரு குழந்தை படிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டிய உரிமை அந்த பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்கும் இல்லை எனக்கும் இல்லை. காவ்யா நல்ல பொண்ணு, நல்லா படிப்பா, தயவு செஞ்சு அவளை படிக்க விடுங்க.
3: எனக்கு ஏ காவ்யா வெளியே வரியா இல்லை நான் உள்ள வரவா?
2: டீச்சர் டீச்சர் பயமா இருக்கு டீச்சர், நான் போயிடுறேன் டீச்சர்.
0: காவ்யா நீ பயப்படாத, அப்படியே உள்ளே உட்காரு, அவ எப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டா, தயவு செஞ்சு நீங்க போங்க.
3: எப்படி போறது? துட்டுமா துட்டு.

0: வீட்டு வேலைக்கு அட்வான்ஸாக துட்டு வாங்கியிருக்கேன்ல, இவளை நம்பி நீ தருவியா?
1: நான் தரேன், அவளுக்காக நான் தரேன். ஆனால் அவளை மட்டும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவ படிக்கணும்.
0: நீ தெரியா என்ன பிச்ச போடுறியா? வந்தாமா டீச்சர் சொல்லிய பார்த்தாமா போனாமான்னு இருக்கணும். எனக்கு இவங்க தராங்களாம்ல, தராங்க நான் மானஸ்தன்.
2: போடா இவனே, வெக்கமா இல்ல? மானத்தை பத்தி பேசுறதுக்கு ஒரு யோக்கியதை வேணா? நான் நினைச்சேன்டா பள்ளிக்கூடத்துக்கு வந்து குட்டி கலாட்டா பண்ணுவேன்னு நினைச்சேன்டா. அதனால தான்டா நான் வந்தேன். முதல்ல வெளியே போடா.
0: நினைச்சே பெத்த தாயின்னு பார்க்குறேன், ஒரே அடியில் மண்டையை புலந்து விடுவேன். ஆமாம், நீ கூலி வேலைக்கு போகாம என்ன பண்ற?
2: நான் வேலைக்கு போறதை பத்தி உனக்கு என்னடா அக்கறை? நீ உழைச்சி சம்பாதிச்சு பெத்த வயிறுக்கு முதல்ல கஞ்சி ஊத்துறா, வேலைக்கு போகாம கிடைக்கிற காசையும் குடிச்சு அழிக்கிற, நீ எப்படா என்னை கேள்வி கேட்க முடியும்?
0: நான் கேட்காம ஏன் கேட்பேன்? சாகுற வயசுல உனக்கு திமுரு.
2: கேளுடா கேளு, உன்னைய பெத்த கொடுமைக்கு என்ன வேணாலும் கேளு. அந்த மகராசி என் மருமகளோட நானும் மேலே போயிருக்கணும். இந்த பச்சை மண்ணுக்கு தாண்டா தவிச்சுக்கிட்டு கிடக்கேன்.
0: பச்சை மண்ணாவது காஞ்ச மண்ணாவது பாசம் பொங்கி வழியுதோ பத்தி மேல?
2: ஆமாடா, அவளுக்காக தான் நான் உசிரையே வச்சிருக்கேன். உன்ன மாதிரி ஒரு கொடுமைக்காரங்கிட்ட விட்டுட்டு நான் எப்படா இருக்க முடியும்? பெத்த புள்ளன்னு அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிருப்பியா நீ? ஒரு நாளைக்காச்சும் அன்பா நாலு வார்த்தை பேசியிருப்பியா நீ? அந்த பிள்ளைய படிக்கவாது விட்டுருப்பியாடா நீ பாவி.
0: உன்ட்டு பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை மோல், நீ விலகு விலகு. இது அப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு, நீ யார் இதில் தலையிடுறது?
2: டேய், நீ நல்ல அப்பனாக இருந்தால் நான் ஏண்டா தலையிட போகிறேன்? போடா, அந்த பிள்ளைய படிக்க விடு.
0: ஏய் ஆத்தா, என் பிள்ளைய எனக்கு பார்த்துக்கிற தெரியும், போவில்லை. கிளம்பு முதல்ல, நீ எடுத்த காலி பண்ணு. ஏ காவியா, வெளியே வரியா? நான் வரவா.
3: ஏய், என்னைய மீறி நீ உள்ள போடா பார்க்கலாம்.
0: நீ என்ன கோட்ட சேவரா? உன்னை மீறி போகிற ரொம்ப பெரிய விஷயம் பாரு.
2: ஏய், என் பணத்தை தாண்டி தாண்டா நீ உள்ளே போக முடியும்?
0: வாசிய என்ன எங்க இருக்குன்னா இந்தா வரேன், உன்னை போட்டு தள்ளிட்டே போகிறேன். இரு அந்த இரு.
2: ஏய், இந்த பர்றா கம்ப தூக்காதரா.
4: ஏய், அடிக்காதரா. ஐயோ அம்மா, ஐயோ அடிக்காதீங்க.
0: மண்டைய புலப்பேனு அப்படியே கேட அந்த புலந்த மண்டையோட மண்டையில.
4: ஐயோ ஐயோ, ரத்தம் ரொம்ப போகுது. யாராவது வாங்கலே, யாராவது வாங்க.
0: மூச்சிருக்கா இல்லையா தாய் கிழவிய?
5: அப்பதான் அப்பதான் கண்ணு திறந்து பாரு. அப்பதான்
0: அழு மூஞ்சி, உனாலதான் இவ்வளவும் ஆச்சு. உன்னையா
5: அடிக்காதீங்க அப்பா, அடிக்காதீங்க, வலிக்குது பிளீஸ். பா
4: காவியா, காவியா நீ உள்ள வந்துரு. யோ, நீ மனுஷனாயா? மனுஷனா என்ன, இந்த சின்ன பிள்ளைய போட்டு அடிக்கிற?
5: டீச்சர் டீச்சர், அப்பா கையில கத்தி வச்சிருக்காங்க டீச்சர், நீங்க போயிடுங்க டீச்சர். அம்மா அப்பா என்ன விட்டுருங்கப்பா.
0: இனியோட உன்னைய தலை முழுகிறேன், வீட்டுக்கு வா. உன்னைய பொம்பளை பிள்ளை, உனக்கு என்ன படிப்பு? நீ நான் படிச்சு கிளிக்க போற.
4: இங்க பாருங்க, அந்த பிள்ளைய விட்டுருங்க, இல்ல இந்த கம்பால உன் தலைய
0: உடைச்சிருவேன். அடிக்க வர டீச்சர், நீ டீச்சர்னா கரும்பழைகள் எழுதணும், ஊர்காரங்களை அழிக்க கூடாது, தெரியாதம்மா.
4: காவியா காவியா, நீ ஓடாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். காவியா காவியா,
0: ஓடாது, உன்னை இயக்க போனாலும் கூட மாதிரி ஓடாது.
4: காவியா காவியா,
0: அழுமூஞ்சி என்னால் ஓடி வர முடியல. எங்க சுத்தியும் நீ வீட்டுக்கு தானே வரணும். வா, உனக்கு இருக்க கச்சேரி வா. உன

0: ஐயையே, அந்த பாட்டில் முதல்ல கொடுங்க.
1: கடைக்காரே சில்லறை தேடி தர்றதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு.
0: ஒரு நிமிஷம் லேட் ஆயிருந்தாலும் ட்ரெயினை பிடிச்சிருக்க முடியாது தெரியுமா?
1: என்ன உன சொல்ற? சரி சரி, தண்ணி முக்கியம்ல. இருந்த ஒரு பாட்டில் தண்ணியும் கீழே கொட்டிருச்சு. அடுத்து எங்கே வண்டி நிற்கும்னு யாருக்கு தெரியும்? வாங்கி வச்ச சாப்பாடு வேற அப்படியே இருக்குது.
0: வாங்க வந்து உட்காருங்க, முதல்ல வேர்வையை தொடங்க.
1: இந்த முதல்ல தண்ணியை குடி. அப்போலேருந்து ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குன்னு சொன்னேல. இந்த
0: ஒரு நிமிஷம் ஆடியே போயிட்டேங்க. நினச்சி பார்த்தா உடம்பே பதறுது, இன்னும் மனசு ஆறலை.
1: என்னை விட உனக்கு தான் ரொம்ப வேர்க்குது. பதட்டப்படாத, அதான் வந்துட்டேன்ல.
0: இன்னொரு முறை இழப்பை தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க.
1: தமிழந்தி ரிலாக்ஸு, எதுக்கு பழசெல்லாம் நினைக்கிற?
0: எப்படிங்க நினைக்காம இருக்க முடியும்?
1: நினச்சி என்ன ஆக போகுது? வேதனை தான் மிஞ்சம். இதை மறக்கிறதுக்கு தானே ஊர் ஊரா கோவில் கோவிலா சுத்திட்டு இருக்கிறோம்.
0: என்னால மனசை கட்டுப்படுத்த முடியலங்க. நைட்டெல்லாம் படுத்தா தூக்கமே வரமாட்டேங்குது.
1: இந்த வேதனை உனக்கு மட்டும்தானா? நானும் தினமும் இந்த சித்திரவதை அனுபவிக்கிறேன்னு புரிஞ்சுக்க தமயந்தி.
0: நம்ம யாருக்கு என்ன துரோகம் செஞ்சோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு?
1: கடவுளே, கடவுளுக்கு நம்ம மேல ரொம்ப பிரியம் அதிகம்னு நினைக்கிறேன். என்ன துன்பம் கொடுத்தாலும் தாங்குவாங்கன்னு நினைச்சாரே நம்ம. கடவுள் நமக்கு ஒரு வழி கொடுக்காம இருக்க மாட்டார் தமயந்தி.
0: ஒவ்வொரு கோயிலுக்கு போகும்போதும் இதைத்தான் தெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிறேன். எங்களுக்கு அமைதியான வாழ்க்கையை கொடுன்னு தான் கேட்டுக்கிறேன்.
1: கண்டிப்பாக அந்த தெய்வம் நமக்கு கொடுக்கும்னு நாம் நம்புவோம். நமக்கு அந்த தெய்வத்தை விட்டால் வழி இல்லை தமயந்தி, வேறு வழி இல்லை.
0: திடீர்னு யாருமே இல்லாத மாறிட்டோமோன்னு தோணுதுங்க.
1: உண்மைதான் தமயந்தி. நாம் செஞ்சுக்கிட்டது காதல் கல்யாணம். உன் வீட்லேயும் சரி என் வீட்லேயும் சரி யாரும் நம்மளை ஏற்றுக்கலை. அதனால தான் தொலை தூரமாக வந்து யாரோட தொடர்பும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை ஆரம்பித்தோம்.
0: நல்ல வாழ்க்கையாக தாங்க நம்ம வாழ்க்கை அமைஞ்சது. சந்தோஷமாக தானே இருந்தோம். அழகான புத்திசாலியான காவியாக பிறந்ததுலேருந்து நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக தானே போச்சு.
1: உண்மைதான் தம்பி, உண்மைதான். நம்முடைய ஒரே ஆறுதல், ஒரே சந்தோஷம் நம்முடைய மக காவியாதான்.
0: யார் கண்ணு பட்டுச்சோ நம்ம தலை மேலே இப்படி ஒரு இடி விழுந்துருச்சு.
1: அது நான் செஞ்ச தப்பு. நீ அப்போவே வேணாம்னு சொன்ன, நான் தான் உன் பேச்சை கேட்கல தமயந்தி.
0: நீங்கள் உங்களை குறை சொல்கிறத முதல்ல நிறுத்துங்க ப்ளீஸுங்க.
1: இல்லை தமயந்தி, இல்லை, நான் உன் பேச்சை கேட்டிருக்கணும். நான் தான் பிடிவாதமாக அனுப்புனேன்.
0: அதுக்கு பேர் பிடிவாதம் இல்லைங்க, உங்கள் பிள்ளை மேலே நீங்கள் வச்ச அன்பு, செல்லம்.
1: அதே என்னுடைய செல்லத்தை பிரிச்சிருச்சு, என்கிட்ட பிரிச்சிருச்சு.
0: அழுகாதீங்க, நீங்கள் அழுத நானும் அழுதுருவேன். டூர் போகிறதுக்கு தகப்பனா நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க. இப்படி ஒரு விபத்து நடக்கணும் யார் நினச்சது? காலேஜ் ஃபைனல் இயர் லாஸ்ட் சான்ஸில் உங்கள் பொண்ணு உங்களை வற்புறுத்தி கேட்டதால தானே நீங்கள் சம்மதிச்சிங்க.
1: விதி தமயந்தி, இப்படி தான் நடக்கும்னு கடவுள் எழுதி வச்சதை யார் மாற்ற முடியும்? இருந்ததை பறிச்சுக்கிட்ட கடவுளுக்கு புதுசாக ஒன்று கொடுக்க முடியாமலே போகும்.
0: போதுங்க, இந்த பேச்சை நிப்பாட்டிடுவோம். போங்க, போய் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுவோம்.
1: இந்த ரயில் பயணத்தில் நிறைய புதிய முகங்களை சந்திக்கிறது நம்ம பழைய நினைவுகளை மறக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் தமயந்தி.
0: நிச்சயமாங்க. சரி வாங்க, பசிக்குது, கையை கழுவிட்டு வாங்க.
1: சரி வரேன்.
0: யாருங்க இந்த சின்ன பொண்ணு? எங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றீங்க?
1: கை கழுவ போன இடத்துல பாத்ரூம் கிட்ட அந்த பொண்ணு பரிதாபமாக உட்காந்துருந்தா. கையில் வேற காயமாக இருக்குது.
0: சிச்சோ,
1: என்னை பார்த்து பயந்தா? அதான் உங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கிறேன்.
0: வாடா செல்லம், ஸ்கூல் யூனிஃபார்மோடு இருக்கியே, கையில் வேற ரத்த காயமாக இருக்குது. உங்கள் அப்பா அம்மா எங்கே? எப்படி நீ ட்ரெயினில் ஏறின?
2: என் அப்பா தான்

0: எங்கள் அப்பா.
1: பாப்பா, நீ எதுவும் சொல்ல வேணாம்ப்பா, என் பக்கத்தில் வந்து உட்காரு. உன்னை பார்த்தா ரொம்ப களைப்பாக தெரியுதே. ம், சாப்பிட்டாடா செல்லம்?
0: இல்லை இல்லை.
1: இந்த முதல்ல சாப்பிடுமா? தமயந்தி, சாப்பாடு எடுத்து பிள்ளைக்கு வை. முதல்ல சாப்பிடட்டும், அப்புறமா விசாரிக்கலாம். சாப்பிடு பாப்பா. பாப்பா சாப்பிடுமா? சாப்பிடு.
0: ரொம்ப நன்றிங்க.
2: நன்றியெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம், முதல்ல சாப்பிடு.
1: அந்த தயிர் சாதத்தையும் எடுத்து வை தமயந்தி.
2: ஏங்க, இந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுங்க.
0: போதுமா, வயிறு நிறைஞ்சிருச்சு.
2: மெதுவா மெதுவா, இந்த இந்த தண்ணியை குடி பாப்பா.
0: அங்க போய் நின்னுக்கவா?
1: நீ அங்கெல்லாம் போக வேணாம் பாப்பா, நீ எங்க கூடவே இரு. உங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க? நீ எப்படி இந்த ட்ரெயின்ல ஏறின?
0: எங்க அப்பத்தாவ எங்க அப்பா அடிச்சு போட்டாரா? எங்க அப்பா என்னை விரட்டிட்டே வந்தாரா? நான் ஓடி வந்தேனா? இந்த ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது, அப்படியே ஏறிட்டேன்.
2: உங்க அப்பா ஏன் விரட்டிட்டு வந்தாரு?
0: வீட்டு வேலைக்கு போகாம பள்ளிக்கூடத்துக்கு போனேனா அதனாலதான்.
1: நீ ஏமா படிக்காம வீட்டு வேலைக்கு போகணும்?
0: அப்பாவுக்கு காசு வேணும்ல.
1: அடப்பாவி, இப்படி ஒரு அப்பனா?
2: உங்க அம்மா உன்னை தேட மாட்டாங்களா கண்ணு?
0: எனக்கு அம்மா இல்லை. நான் சிறு பிள்ளையா இருக்கும் போதே என் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்க அப்பத்தா தான் என்னை வளர்த்துச்சு.
1: சரி, உங்க அப்பத்தா உன்னை தேடுவாங்கல்ல?
0: அப்பத்தா தான் அப்பா அடிச்ச அடியில விழுந்து போச்சே.
2: ஏன்பா, ஏன் உங்க அப்பத்தாவ உங்க அப்பா அடிச்சாரு?
0: என்னைய பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் சேர்த்துச்சுல, அதனாலதான்.
2: அட பாவமே, இந்த சின்ன வயசுல இப்படி ஒரு சோகமா?
1: பாப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத. உங்க அப்பாவை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம். நீ எந்த ஊர்னு சொல்லு.
0: வேண்டாம் வேண்டாம், நானே போயிடுறேன்.
2: பயப்படாதரா கண்ணு, உனக்கு பிடிக்கலனா நீ எங்கேயும் போக வேண்டாம், தனியா போய் நிக்க கூடாது. எங்க கூடவே இரு, உட்காரு. இந்த அந்த காயத்துக்கு மருந்து போட்டு வரேன், சரியா?
0: நீங்க எங்க போறீங்க?
1: நாங்க எங்க ஊருக்கு போறோம்.
0: ரொம்ப தூரமோ?
2: எவ்வளவு தூரமா இருந்தா என்னம்மா, நீ எங்க இறங்கணும்னு சொல்லு, அங்க இறக்கி விட்டுறோம்.
0: நான் எங்கேயும் இறங்கல, எங்க அப்பா வந்துருவாரு. வேண்டாம், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
2: அப்ப எங்க கூட வந்துடு.
0: நீங்க யாரு?
1: உன்னோட அப்பா அம்மா?
0: நீங்க என்னோட அப்பா அம்மானா, உங்க வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போவீங்களா?
2: கண்டிப்பா. உனக்கு பிரியம்னா எங்க கூட வா.
0: அப்பனா என்ன பள்ளிக்கூடம் அனுப்பி வைப்பீங்களா?
1: நிச்சயமா நிச்சயமாப்பா, கண்டிப்பா அனுப்புவோம். உன்னை நல்ல ஸ்கூல்ல சேர்க்கிறோம், எங்களோட வர்றியா?
0: எனக்கு சோறெல்லாம் ஆக்க தெரியும்.
2: அதெல்லாம் நீ சமைக்க வேண்டாம்டா கண்ணு, அம்மாவே பாத்துக்குவேன். நீ எனக்கு பொண்ணா இருந்தா மட்டும் போதும். எனக இந்த பொண்ணை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாங்க. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க?
1: நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் தமயந்தி. இது கடவுள் நமக்காக அனுப்பின குழந்தை. நம்ம வேண்டுதலை கடவுள் கேட்டுட்டாருமா? இனி இந்த பொண்ணு தான் நம்ம குழந்தை.
2: எனக்கும் முழு சம்மதங்க. பாப்பா, உன் பேர் என்ன?
0: காவியா.
2: நம்ம காவியா நமக்கு கிடைச்சிட்டாங்க. இவதான் இனிமே நம்ம பொண்ணு காவியா. காவியா வா, வந்து அம்மா மடியில வந்து உட்காந்துக்கோமா.

எல்லாருக்குமே வணக்கம். இந்த நாள் ஒரு முக்கியமான நாள். மெழுகுவர்த்தியா தன்னைத்தானே உருக்கிக்கிட்டு ஒளி வீசுகிற ஆசிரிய பெருமக்கள் எல்லாரையுமே நினச்சி பார்க்குற ஒரு அற்புதமான நாள். ஒவ்வொரு வருஷமும் ஆசிரிய பெருமக்களை அவங்களோட திறமைகளை சாதனைகளை போற்றும் விதமாக நல்லாசிரியர் விருது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருது. இதை வருஷா வருஷம் நடக்கக்கூடிய நிகழ்வாக தான் நம்ம பார்க்குறோம். அப்படி இருந்தாலுமே இன்றைக்கி நாம் எல்லாருமே ஒன்று கூடி இருக்கிற ஒரு சிறப்பான ஏற்பாடு இது. நம்ம மாவட்டத்துக்கு புதுசாக வந்திருக்கிற கலெக்டர் அம்மாவோட விருப்பத்தின் பேரில் மாநில அளவில் நல்லாசிரியர்களாக தெரிவு பெற்றவர்களை கௌரவிக்கிற விதமாக இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கோம். ஒவ்வொரு மாணவ மாணவியரோட வளர்ச்சிக்கு பின்னாடியும் நிச்சயமாக ஒரு ஆசிரியர் இருப்பாங்க. தன்னலம் இல்லாமல் மாணவர்களோட வளர்ச்சிக்காக

0: தன்னோட உழைப்பு மட்டும் இல்லாமல் சொந்த பணத்தையுமே செலவு செய்கிற ஆசிரியர்களோட அர்ப்பணிப்பை நாம் நினச்சி பார்க்குற தருணம் இது. இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்ச மரியாதைக்குரிய கலெக்டர் அம்மா, நல்லாசிரியர்களாக தேர்வு செய்யப்பட்ட ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் எல்லாரையுமே இந்த தருணத்தில் வரவேற்கிறேன். நிகழ்ச்சியில் அடுத்த கட்டமாக நல்லாசிரியர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட யாராவது ஒரு ஆசிரியர் தங்களோட கருத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு இங்கே அழைக்கிறேன். வாங்க, உங்களில் யார் வேணும்னாலுமே முன் வரலாம். உங்கள் சந்தோஷமான உணர்வுகளை தாராளமாக இங்கே பகிர்ந்துக்கலாம். இது மற்ற ஆசிரியர்களுக்கும் ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். வாங்க,
1: ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட். உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள், உங்களை பாதித்த விஷயங்களையும் சொல்லுங்கள். எஸ், வாங்க, யூ ஆர் வெல்கம்.
2: மரியாதைக்குரிய கலெக்டர் மேடம், என்னுடன் நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரிய பெருமக்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். என் பேர் விமலா. நான் ஆரம்ப பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக வேலை செஞ்சிட்ருக்கேன். இந்த விருதுகள்லாம் கிடைக்கும்போது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, இன்னும் நல்லா வேலை செய்கிறதுக்கு ஊக்கத்தை தருது. நம் மாவட்டத்திற்கு புதிதாக வந்திருக்கிற இந்த கலெக்டர் அம்மா கல்வித்துறைக்கு அதிக கவனம் கொடுக்கறது அதிக பெருமைப்பட வேண்டிய விஷயம். எல்லாரும் பாராட்டுறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கலெக்டர் அம்மா விசேஷமாக புதுசாக இப்படி ஒரு பாராட்டு விழா ஏற்பாடு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் ஒரு விஷயம் என் மனசுக்குள்ளே உறுத்தலாகவே இருக்குது, அதை இந்த விழா முன்னாடி பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். குழந்தைகளை படிக்க வைக்கணுன்ற ஒரு ஆசையில் நான் செஞ்ச ஒரு காரியத்தால் ஒரு அதிபுத்திசாலியான என்னோட ஒரு மாணவ கண்மணியை இழந்துட்டேன். பள்ளிக்கூடம் வராமல் இருந்த தாயில்லாத ஒரு பெண் குழந்தைய பள்ளிக்கூடம் வர வைக்கிற முயற்சியில் நான் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தையோட பேர் காவ்யா. அவளோட மதுக்கு அடிமையான அப்பா கிட்ட இருந்து அவளை படிக்க வைக்கிறதுக்கு நான் செஞ்ச முயற்சியில் தோற்று போயிட்டேன். அந்த குழந்தைய நான் இழந்துட்டேன். என்னைய பாதுகாக்கிறதான்னு நினச்சிட்டு அந்த குழந்தை எங்கேயோ வெகு தூரமாக போயிட்டா. அது ஒரு வடுவா அழியாமல் என் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு. நல்லாசிரியர் விருது வாங்குறப்ப கூட அது என்னை உறுத்திக்கிட்டே இருக்கு. நான் இழந்த அந்த காவ்யா, காவ்யா அனைவருக்கும் நன்றி.
0: நன்றி விமலா டீச்சர். மாவட்ட அளவில் விருதுகள் வழங்குவதற்கு முன்பாக மதிப்பிற்குரிய கலெக்டர் அம்மாவை உரையாற்ற அளிக்கிறேன்.
1: மதிப்பிற்குரிய அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்பார்கள். குருக்களாகிய நம் தெய்வங்களை வாழ்த்து கிடைத்த அற்புதமான நாள் இது. ஒவ்வொரு ஆசிரியரும் வெறும் கற்றுக் கொடுக்குற கருவிகளாக இல்லாமல் அதுக்கும் மேலே குழந்தைகளுக்கு சிறந்த வழிகாட்டியாக வாழணுன்றதே என்னோட விருப்பம். அன்பிற்கும் பாசத்திற்கும் அறிவுக்கும் ஏங்குற குழந்தைகளுக்கு வாஞ்சையுள்ள அப்பாவா அம்மாவா நீங்கள் வாழ வேண்டும். இதைத்தான் இந்த சமூகமும் உங்ககிட்ட எதிர்பார்க்குது. இதுக்கு சாட்சி வேற எங்கேயும் தேட வேண்டாம், நான் தான் அதுக்கு சாட்சி. நல்லாசிரியர் விருது பெற்ற அந்த ஆசிரியர் சொன்னாங்கல்ல, தொலைந்து போன அந்த மாணவி காவியா தான் அவங்களோட வடுவுக்கு காரணமாக இருந்ததா சொன்னாங்க. மை டியர் விமலா டீச்சர், தயவு செஞ்சு மேடைக்கு வாங்க, நான் உங்களுக்கு விருது வழங்குறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். எந்த உறுத்தலும் இல்லாமல் நீங்கள் வாங்கிக்கங்க. உங்கள் மனசில் இருக்கிற வடு இன்னையோடு அழியட்டும். தொலைந்து போன காவியாவிற்காக வடிக்கும் கண்ணீர் நீங்கள் தெய்வம் என்பதற்கு அடையாளம். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
2: ஐயோ கலெக்டர் அம்மா, நீங்கள்லாம் என் காலில் விடக்கூடாது. நீங்க நல்லா இருக்கணுமா, எந்திரிங்கம்மா. மொதல்
1: என்ன சொன்னீங்க விமலா டீச்சர், உங்க காலில் நான் விழக்கூடாதா? நான் விழாம வேற யாரு விழுவாங்க? புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். புது பை வாங்கி கொடுத்தது யாரு? நீங்க தான். ஒவ்வொரு நாளும் பசிச்ச வயிறுக்கு சாப்பாடு தந்தது யாரு? நீங்க தான். தெரியலையா டீச்சர்? இன்னும் தெரியலையா டீச்சர்? என்ன நல்லா பாருங்க டீச்சர், எப்படி என்ன மறக்க முடிஞ்சது? உங்க காவியா டீச்சர்? இல்லை இல்லை, நான் தான் உங்க மகள் காவியா டீச்சர்.
2: யாரு? என்னோட காவியாவா? என்னோட காவியா?

0: பாருக்கா, இதை விட எனக்கு வேற என்ன விருது வேணும்? நீ எனக்கு திரும்ப கிடைச்சிட்ட காவியா, திரும்ப கிடைச்சிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கு காவியா.
1: டீச்சர், நான் ஒன்று கேட்கட்டுமா?
0: கேளுமா.
1: சாக்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா?
0: நான் தான் எப்போவுமே ஒரு சாக்லேட் கையில் வச்சிருப்பேன்ல. இரு ஒரு நிமிஷம். இந்தாம்மா.
1: ஞாபகம் இருக்கா விமலா டீச்சர், பல நாள் பள்ளிக்கு வராமல் உங்கள் முயற்சியால் வந்தப்ப அதை கொண்டாடுறதுக்காக என்னை விட்டு சாக்லேட் கொடுக்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு நான் திரும்ப வந்துட்டேன், எல்லாத்துக்கும் சாக்லேட் கொடுக்குறேன். இந்த விமலா டீச்சரை விட்டு நான் பிரிஞ்சு போயிருக்கலாம், என் வாழ்க்கை திசை மாறி போயிருக்கலாம், ஆனால் அந்த சிறு வயதில் நீ பெரிய ஆளாக வருவ அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தை தான் என்னை வாழ வச்சிச்சு, என்னை உயர வச்சிச்சு. டீச்சர், எங்கள் பாட்டி இறந்து
0: உங்கள் அப்பா அடித்ததில் உங்கள் பாட்டி மயக்கம் ஆயிட்டாங்க. உன்னை விரட்டிகிட்டே வந்த உங்கள் அப்பா பாட்டி இறந்துருச்சுன்னு நினச்சி எங்கேயோ போயிட்டாரு. இது வரைக்கும் நான் அவரை பார்க்கவே இல்லைம்மா.
1: பாட்டி இப்போ இருக்காங்களா டீச்சர்?
0: இல்லைம்மா. நீ இல்லாதது அவங்களுக்கு பெரிய வருத்தம், ரொம்ப விரக்தியாக இருந்தாங்க. ஏறக்குறைய நீ போன 2 வருஷத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க.
1: அம்மா முகம் எனக்கு சரியாக தெரியாது, எனக்கு எல்லாமே பாட்டி தான். எனக்காகவே கஷ்டப்பட்டு வாழ்ந்த என் பாட்டியை நினைக்கையில் தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது.
0: வருத்தப்படாதம்மா.
2: கலெக்டர் காவியா, உங்களுடைய உரை ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருந்துச்சு. வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள்.
1: டீச்சர், இதுதான் என்னோட அப்பா. அப்பாவுக்கு பயந்து ஓடி போய் ரயிலில் ஏறினேன்ல, அங்கே தான் புது அப்பாவும் அம்மாவும் கடவுள் கொடுத்தாங்க. அப்பா, நான் அடிக்கடி சொல்வேன்ல விமலா டீச்சர்.
0: வணக்கம் ஐயா.
2: வணக்கங்கம்மா. அடிக்கடி உங்களை பற்றி காவியா சொன்னதே சொல்லுவா. வாழ்கிறதுக்கு வசதியை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம், ஆனால் நம்பிக்கையான வார்த்தைகளை ஆசிரியரான உங்களால் தான் விதைக்க முடியும். ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றி.
1: டீச்சர், இந்தாங்க என்னோட நம்பர், நீங்கள் எப்போனாலும் என்கிட்ட பேசலாம். நானும் நம்ம படித்த பள்ளிக்கூடத்துக்கு நான் வரேன்.
0: அவசியமாக வாங்க கலெக்டர் அம்மா.
1: வா காவியான்னு சொல்லுங்கள் டீச்சர்.

0: நல்ல வேலை டாக்டர் செக்கப்புக்கு போகும்போது நீங்க வரல, அதனால தான் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மீட்டிங்க்கு அனுப்பிட்டு நான் கிளினிக்ல இருந்தேன். செக்கப்புக்கு என்னோட நீங்க இருந்தீங்கன்னா விழாவுக்கு நீங்க போயிருக்கவே முடியாது.
1: உண்மைதான் தமயந்தி, அந்த விழாவுக்கு போனதால தான் காவ்யாவுக்கு பிடிச்ச அந்த விமலா டீச்சரை பார்க்க முடிஞ்சு.
2: ஆமாம்மா, உண்மையிலேயே இன்னைக்கு மனசு நிறைவாக இருக்கு. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினத பெரிய புண்ணியமாக நினைக்கிறேன்.
1: ஆ டிரைவர், காரை ஓரமாக நிப்பாட்டிருங்க, நாங்கள் இறங்கிக்கிறோம். தமிழ்தி மெதுவாக இறங்க. காவ்யா நீயும் வாமா.

0: நான் செஞ்ச பாவம் என்னை இப்படி கோயில் வாசலில் உட்கார வச்சிருச்சு. பெத்த பிள்ளையும் பார்த்துக்கல, கட்டின பொண்டாட்டியும் பார்த்துக்கல. என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் நீ தான் தேவை.
1: நான் அந்த டீச்சரை பார்க்க முடியாம போச்சு காவியா. நாம போய் அவங்கள பார்க்கணும். நீ என்ன அவசியமா கூட்டிகிட்டு போ.
2: கண்டிப்பா, நீங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து போய் பார்க்கலாம். ஒரு தடவை டீச்சருக்கு ரோஜா பூ கொடுத்தேன், அப்பா அவங்க சொன்னது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு.
3: என்னமா சொன்னாங்க?
2: நீ பெரிய ஆளா வருவ, அப்ப நீ எனக்கு கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கப்பா.
3: ஒரு கோல்டு செயின் வாங்கி கொடுக்கலாமா காவியா?
1: நல்ல காஸ்ட்லியான பட்டு சேலையா வாங்கி கொடுக்கலாமா காவியா?
2: அப்பா அம்மா நீங்க ரெண்டு பேருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. எங்க டீச்சர் எப்பயுமே அவங்களுக்காக எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க வேலை பார்க்கற பள்ளிக்கூடத்துக்கு வேணா என்ன தேவையோ அதை நம்ம வாங்கி கொடுக்கலாம்.
3: ஓகே ஓகே.

0: தாராளமா செஞ்சலாம்ப்பா.
1: வாங்கப்பா கோயிலுக்கு போலாம்.
0: காவியா இந்தாம்மா பழம், வரிசையா அந்த யாசை கேட்கறவங்களுக்கு நீ
2: இருக்கீங்க.
1: வாங்கிக்கங்க. ஏன் குனிஞ்சிருக்கீங்க? முகமெல்லாம் ரத்தமா இருக்கு. ஏன், என்னாச்சு?
0: காவியா பழமாமா, வாமா வா.
3: கலெக்டர் அம்மா கையில அதே கத்தியால கீர்ன காயம் கையில் தெரியுது. என் மக கலெக்டரா? என்ன ஒரு மிடுக்கு அவன் நடையில! அப்படியே அவ அம்மா மாதிரி இருக்கா? என்ன தெரியலையா அவளுக்கு? எப்படி தெரியும்? உடம்பு மெலிஞ்சு வயிறு ஓட்டி போய் பரட்டை தலையோட முகமெல்லாம் தாடி, அப்பாவை எப்படி தெரியும்? நல்லாயிரு மகளே, நல்லாயிரு. என் மனசில் இருந்த ஆறாத வடு உன்னை பார்த்ததில் போயிருச்சுமா. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. இன்னும் ஒரு தடவை கடைசியாக என் மகளை எங்காவது ஒளிஞ்சிருந்தாவது பார்த்துட்டு போகிறேன். வரட்டும் வரட்டும், சாமி கும்பிட்டு வரட்டும், காத்திருக்கேன் அந்த பக்கம். அந்தா அந்தா என் மக வரா. என் மக, என் ரத்தம், இந்த மாவட்டத்தோட கலெக்டர். அதோ அதோ நான் அப்போதே உட்காந்துருந்தேனே, அந்த இடத்த பார்த்துக்கிட்டே வராளே. அவ ஒருவேளை என்னை கண்டுபிடிச்சிருப்பாளோ. அந்தா வந்துட்டா, நான் இருந்த இடத்துக்கே வந்துட்டா. ஐயோ, என்ன தேடுறா?
1: எங்க, இங்கே ஒரு பெரியவர் இருந்தாரே, அவர் எங்க?
2: ஐயே, அவர் அப்பவே போயிட்டாரு தாயே.
0: காவியா, ஏமா அவரை பத்தி விசாரிக்கிற?
1: அவர் என்ன பார்த்த பார்வை அப்படியே எனக்குள்ள ஊடுருன மாதிரி இருந்துச்சு அந்த கண்கள்.
4: காவியா வாமா, ஒரு நாளைக்கு எத்தனையோ பேரை பாக்குற நீ. ஒவ்வொரு அப்பாவுக்கும் உன்ன போல ஒரு பிள்ளை இருக்க ஆசை கண்டிப்பா இருக்கும். வாமா போலாம்.
3: இப்படி கொடூரமா பார்த்து பழகின என் கண்கள் எப்படி அவன் மறந்திருப்பா? மகளே, பாசம் அன்பு பரிவு இது எதுவும் காட்டாத தகுதி இல்லாத அப்பமானா. கொடுமை மட்டும் செஞ்சு பழகின என்னோட கைகள் வலுவிழந்து போச்சுமா. நான் ஒன்றும் இல்லை மகளே, உன் இழப்பில் நான் என்னை தொலைச்சு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. காலம் போயிருச்சு, நான் என்ன உணர்றதுக்குள்ளேயே காலம் போயிருச்சு. என்னை வந்து தேடுனிய என் அருமை மகளே, இதுதான் ரத்த பாசமா? போதும், எனக்கு இது போதும். என்ன மாதிரி தகுதி இல்லாத அப்பா கேளுக்கலாம் இதாமா தண்டனை? நீ இருந்தும் உன் கூட இல்லாமல் இருக்கிறது தான் தண்டனை. என் அருமை மகளே, எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா. நிச்சயமாக நான் உன்கிட்ட வந்து உன்னோட என்னால் இருக்க முடியாது. உன்னை பார்த்துட்டேன், இதுவே எனக்கு போதுமா. நீ என்னை தேடின பார்த்தையா, அது என் மனசில் இருந்த வடுவை அழிச்சிட்டு தாம்மா போயிருக்கு. அந்த வடுவை அழிச்சிட்டு தான் போயிருக்கு. என்னை போல அப்பாவுக்கு இதுதான் தண்டனை, இதுதான் தண்டனை. இருந்தும் இல்லாமல் இருக்கிறது தான் அனுபவிக்கிறேன் என் செல்ல மகளே, என் செல்ல மகளே. எங்கே இருந்தாலும் நீ நல்லா இருமா.

நேர்கள் இதுவரை கேட்டது வடு நாடகம். எழுதியவர் ஜே. மெட்டில்டா விமலா. கதை மாந்தர்கள்: குழந்தை காவியாவாக எம். தான்யா, குழந்தை செல்வியாக பி. நிலாயனா, குழந்தை ஆனந்தியாக பி. நட்சத்ரா, குழந்தை சுமதியாக எம். ரக்ஷனா, மச்சக்காளையாக மயிலப்பன், கோவிந்தம்மாளாக சாந்தி சுரேஷ், ஆசிரியர் விமலாவாக பாலின் லெனினா, தாமோதரனாக எஸ். எம். முத்துகிருஷ்ணன், தமயந்தியாக கீதாமணி, மாவட்ட ஆட்சியர் காவியாவாக சோபனா, விழா அமைப்பாளராக எல். என். ஜி. ரவிசங்கர்.

0: அமைப்பு மயிலப்பன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயேன்.
2: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல.
1: அதெல்லாம் சரியா தாமா இருக்கு. நீ ஏறி உட்காரு, நம்ம வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
2: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
1: போட்டாச்சு போட்டாச்சு.
2: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எது தப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
1: அவன் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
2: வெயிட் பண்ணி போங்க.
1: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
2: ஐயோ பல்லம் பல்லம்.
1: இங்கே உட்காரங்க, நான் பார்த்துக்கிறேன்.
2: ஏங்க, கிரீன் சிக்னல் போடுறதுக்கு 5 செகண்ட் இருக்கும் போதே இப்படி சிக்னல் கிராஸ் பண்றீங்களே.
1: அதான் அந்த பக்கம் இருந்து வண்டி எதுவும் வரல. இல்ல,
2: கடைசி செகண்ட்ல வேமா யாராவது வந்துட்டா என்ன பண்ணுவீங்க? போனை தொடாதீங்க, நான் எடுத்து ஆஃப் பண்ணி வச்சிடுறேன்.
1: உன் தம்பி தான்.
2: ஓரமா நிறுத்தியாவது பேசுங்களேன்.
1: என்ன மாப்பிள, சிக்னல் தாண்டிட்டான். அடுத்த கிராஸ் தாண்டி இன்னும் 2 நிமிஷத்துல அங்க இருப்பான்.
3: பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டு ஹெல்மெட்டா கழட்டி மடியில வைக்கிறீங்க. போன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்ப பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கறது உங்க சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களும் மனசுல நினைச்சுக்கிட்டு எடுங்க.
4: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
6: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
5: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது 3/4 நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க.
4: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் இல்லை.

0: நம்ம குட்டிஸ் நேரம் நிகழ்ச்சியில நம்ம கூட ஜாலியா பேசுறதுக்கு விஷ்ணு குட்டி வந்திருக்காரு. வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாமா? பொதுவாகவே குழந்தைகள் என்றாலே ஒரு குதூகலம் தான். அவங்க பேசுற மழலை பேச்சுக்கும் அவங்க பண்ற சின்ன சின்ன குறும்புக்கும் ஈடுணையே கிடையாது. ஒரு 10 வயதுல நம்ம உலகம் எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சின்ன மிட்டாய்க்காகவும் அந்த ஸ்கூல் கிரவுண்ட்ல ஓடி பிடிச்சு விளையாடுறதுக்காகவும் நாம எவ்வளவு ஆசைப்பட்டிருப்போம். குழந்தைகளோட குறும்புத்தனம் சில நேரங்கள்ல நமக்கு கோபத்தை வரவழைச்சாலும் அவங்க கேக்குற அந்த அப்பாவியான கேள்விகள் நம்மை அப்படியே உருக வச்சிடும். அவங்க கிட்ட இருக்கிற அந்த மிகப்பெரிய திறமை என்ன தெரியுமா? எந்த கவலையும் இல்லாம இந்த நிமிடத்தை அப்படியே கொண்டாடுறது தான். சொல்ல போனா நாம தொலைச்ச அந்த அழகான குழந்தை பருவத்தை இவங்க கிட்டதான் நாம தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பேச போற இந்த சுட்டி குழந்தை தன்னோட உலகத்தை பத்தியும் அவங்களோட சின்ன சின்ன கனவுகள் பத்தியும் நம்ம கிட்ட ரொம்ப யதார்த்தமா பேச போறாங்க. நாமும் கொஞ்ச நேரம் நம்ம வயச மறந்துட்டு ஒரு குழந்தையா மாறி இந்த உரையாடலை கேட்கலாம். வாங்க. குட்டி,
1: ஹாய்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: எங்க இருந்து வரீங்க?
1: மறைமலை நகர்.

0: மறைமலை நகர்ல இருந்து வரீங்களா?
1: ஆமா.
0: ரொம்ப தூரம் இல்ல உங்களுக்கு?
1: ஆமா.
0: சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிட்டேன்.
0: என்ன சாப்பிட்டீங்க?
1: குழம்பு.
0: என்ன குழம்பு?
1: முருங்கக்காய் குழம்பு.
0: முருங்கக்காய் குழம்பா? முருங்கக்காய் குழம்புனா ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
1: ஆமா.
0: முருங்கக்காய் குழம்பு உங்களுக்கு எதனால பிடிக்கும்?
1: முருங்கக்காய் இருக்கனால.
0: முருங்கக்காய் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, எதனால முருங்கக்காய் ரொம்ப பிடிக்கும்?
1: அதுக்குள்ள விதையெல்லாம் இருக்குள்ள.
0: அந்த விதையெல்லாம் டேஸ்டா இருக்குமா?
1: ஆமா.
0: ஓகே செல்லம், வேற என்னெல்லாம் பிடிக்கும்?
1: உருளைக்கிழங்கு பிடிக்கும்.
0: உருளைக்கிழங்கு பிடிக்குமா? எதனால உருளைக்கிழங்கு பிடிக்கும்?
1: டேஸ்டா இருக்கனால.
0: நல்லா டேஸ்டா இருக்குமா? அப்ப அம்மா சூப்பரா சமைப்பாங்களா?
1: ஆமா.
0: அம்மா சமைக்கிறது வேற என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு?
1: இது மட்டும்தான் பிடிக்கும்.
0: எது மட்டும்?
1: இந்த உருளைக்கிழங்கு முருங்கக்காவும்.
0: நான்வெஜ் எல்லாம் செய்ய மாட்டாங்களா அம்மா?
1: சிக்கன் தான் செய்வாங்க.
0: சிக்கன் தான் செய்வாங்களா? சிக்கன் எல்லாம் பிடிக்காதா?
1: பிடிக்கும்.
0: அப்ப சொல்லவே இல்ல நீங்க.
1: அதான் இப்ப சொல்லிட்டல.
0: சரிங்க சார், நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னு சொன்னீங்களே.
1: ஆமா.
0: உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க?
1: 10 ஃப்ரெண்ட்ஸ்.
0: 10 ஃப்ரெண்ட்ஸா? பாரு, 10 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா. அவங்களோட பேர் எல்லாம் சொல்றீங்களா?
1: முகுந்தன், மித்திக், ரோஷிகா, சஸ்விகா, பி கிரேஷ்,
0: அப்புறம்
1: சாம் ஜோயல், ருத்ரேஷ், ஹரி சாய், சாய் கித்திக், ரஷ்யவர்தன்.
0: 10 ஃப்ரெண்ட் பேர் சொன்னீங்க, அந்த 10 ஃப்ரெண்ட்லயே உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு?
1: ரோஷிகா.
0: ரோஷிகாவா? ஏன் ரோஷிகாவை ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: எதனால ரோஷிகாவை பிடிக்கும்?
1: அழகே எழுதுறனால.
0: ஓ, அவ அழகா எழுதுவாளா?
1: ஆமா.
0: நீங்க சீக்ரெட்லாம் பேசுவீங்களா ரோஷிகா கூட?
1: பேச மாட்டோம்.
0: பேச மாட்டீங்களா? ஏன் பேச மாட்டீங்க?
1: மிஸ் அடிப்பாங்க.
0: மிஸ் அடிப்பாங்களா? நீங்க நல்லா படிக்கிற குட்டியா இல்லனா சேட்டை பண்ணும் குட்டியா?
1: நல்லா படிக்கிற குட்டி.
0: நல்லா படிப்பீங்களா நீங்க? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பீங்களா?
1: ஆமா.
0: அப்ப சேட்டெல்லாம் பண்ண மாட்டீங்களா?
1: பண்ண மாட்டேன்.
0: அப்ப நல்லா பிரில்லியன்ட் பாயா நீங்க?
1: ஆமா.
0: உங்களுக்கு ஸ்கூல்ல எந்த டீச்சர் ரொம்ப பிடிக்கும்?
1: ஜயதோஷ்மி.
0: என்ன பேர் சொல்லுங்க?
1: ஜயதோஷ்மி.
0: எதனால அந்த மிஸ் பிடிக்கும்?
1: அவங்க நல்லா சொல்லி தருவாங்க.
0: அவங்க உங்களை அடிக்கல மாட்டாங்களா?
1: அடிக்க மாட்டாங்க.
0: மிஸ் வந்து உங்களை அடிக்காம செல்லமா பாத்துக்கிறதுனால அந்த மிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: சரி சரி, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்?
1: ரெட் கலர்.
0: வேற என்ன கலர் பிடிக்கும்?
1: ப்ளூ கலர்.
0: ப்ளூ எதனால பிடிக்கும்?
1: ப்ளூபெர்ரி இருக்குல்ல அண்ணனால.
0: ப்ளூபெர்ரி பழத்தினால உங்களுக்கு ப்ளூ பிடிக்குமா?
1: ஆமா.
0: ஓகே, நீங்க ஸ்கூல் லீவுக்குலாம் வெளியில போவீங்களா?
1: ஆமா.
0: எங்க போவீங்க?
1: பீச்சுக்கலாம்.
0: பீச்சுக்கலாமா? அங்க போய் என்ன பண்ணுவீங்க பீச்சுல?
1: தண்ணியில குளிச்சிட்டு இருப்பேன்.
0: தண்ணியில குளிக்கலாம் விடுவாங்களா உங்க வீட்டுல? அல அடிச்சிட்டு போயிடாது?
1: போகாது. எங்க அப்பா இருக்க புடிச்சு பாரு.
0: அப்பா இருக்க புடிச்சு பாருன்ற தைரியத்துல நல்லா நீங்க விளையாடுறது.
1: ஆமா.
0: பீச்சை தவிர்த்து வேற எங்கெல்லாம் போயிருக்கீங்க?
1: சூப்பர் மார்க்கெட்.
0: சூப்பர் மார்க்கெட் போய் என்ன பண்ணுவீங்க?
1: ஸ்நாக்ஸ் வாங்குவோம்.
0: ஸ்நாக்ஸ் வாங்குவீங்களா? உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
1: க்ரீம் பிஸ்கட்.
0: க்ரீம் பிஸ்கட்டா? அப்ப க்ரீம் பிஸ்கட் வாங்குறதுக்காக நீங்க சூப்பர் மார்க்கெட் போவீங்களா?
1: ஆமா.
0: வேற என்னெல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு?
1: பிஸ்கட் பிடிக்கும், முறுக்கு பிடிக்கும்.
0: அப்படியா? அப்புறம் வெளியூருக்குலாம் போயிருக்கீங்களா?
1: போக மாட்டோம்.
0: ஏன் போக மாட்டீங்க?
1: எங்க அப்பா கூட்டிட்டு போக மாட்டாரு.
0: சரி, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. நான் அப்பா கிட்ட சொல்லி உங்களை வெளியூர் கூட்டி போக சொல்றேன்னா?
1: சீக்கிரம் சொல்லுங்க.
0: ஸ்கூல் லீவ் டைம்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க?
1: எழுதிட்டே இருப்போம்.
0: எழுதிட்டே இருப்பீங்களா? விளையாடலாம் போக மாட்டீங்களா? விளையாட மாட்டியா?
1: மாட்டேன்.
0: ஏன் விளையாட மாட்டீங்க?
1: அவள் நிறைய கொடுத்துருப்பாங்க.
0: ஓ, எழுதுறதுக்கு அவ்வளோ நிறைய கொடுத்துருப்பாங்களா? சோச்சோ, நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாத சரியா?
1: ஓகே. நான் இப்போ உங்களுக்காக ரைம் சொல்லட்டா?
0: ஆ, சொல்லுங்களேன்.
1: தோ நாய்க்குட்டி துள்ளி பாவா, நாய்க்குட்டி ஒன்னே தானே நாய்க்குட்டி, ஓடி பாவா நாய்க்குட்டி, கழுட்டு மணில் கட்டுவான், கருஞ்சோறும் போடுவேன், இரவு எங்கும் தங்கிடு, எங்க வீட்டில் காத்திடு. எங்க வீட்டு பூனை இருட்டு முட்டு பூனை, அங்கமிங்கும் தேடும் ஆடு கண்ணலோ.

ஆடும், தாவியலில் பிடிக்கும், தேரை ஏறி குடிக்கும். சக்கம் விட்ட பம்பரம், சுட்டி விட்ட பம்பரம், தலையாட்டி சுற்றுறது, தரலென்று சுற்றுறது. சாட்டி கொண்டு சுற்றினால் தட்டி தட்டி சுற்றுமே. அழகு வண்ண பம்பரம், ஆறு காசு பம்பரம். குள்ள குள்ள வாத்தே, குவா குவா வாத்தே, மெல்ல உடல் சாய்த்தே, மேலும் கீழும் பார்த்தே, செல்லமாக நடக்கும் சின்ன மணி வாத்தே. சிட்டே சிட்டே பறந்துவா, சிறகை விரித்து பறந்துவா, கொட்டி கிடக்கும் மணிகளை கொத்தி கொட்டி தின்னவா. கைவீசமா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு, மிட்டை வாங்கலாம் கைவீசு, மெதுலாம் திங்கலாம் கைவீசு, கோயிலுக்கு போகலாம் கைவீசு, கும்பிட்டு வரலாம் கைவீசு. அதோ பாரு ரோடு.

0: కొత్తి కొట్టి తిన్నవా. కై వీసమా కై వీసే, కడికి పోలాం కై వీసే, మిట్టే వాగలాం కై వీసే, మెదలాం తింగలాం కై వీసే, కోయిలుకు போலாம் கை வீசே, கும்பிட்டு வரலாம் கை வீசே. அதோ பாரு ரோடு, ரோடு மேல காரே, காருக்குள்ளே யாரே, எங்க மாமா நேரே, நேரு என்ன சொன்னாரே, நல்லா படிக்க சொன்னாரே. ஆலமரத்தில் விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு, குட்டி குரங்கே வாராட்டு, குள்ள நிறைய தாளாட்டு, சின்ன முயலை மேலம் கொட்டு, சிங்கம் குட்டிய தாளம் தட்டு, எல்லாரும் தான் ஆடிக்கிட்டு, ஏழேலோலோ பாடிக்கிட்டு, ஒன்றாங்கன்னா சேர்ந்துக்கிட்டு, ஓடி வாங்க துள்ளிக்கிட்டு.
1: உங்க மழலை மொழியில் நீங்க அழகா பண்ணீங்க பாட்டு.
0: ஓகே, தேங்க்யூ.
1: இப்போ ஸ்கூல் முடிஞ்சிட்டு ஈவினிங் டைம்ல விளையாட மாட்டீங்களா?
0: விளையாடுவோம்.
1: யார் கூட விளையாடுவீங்க?
0: மிதுலா பாஷ்னி கூட.
1: யார் அவங்க?
0: அவங்க ஃப்ரெண்ட்ஸ்.
1: உங்க ஃப்ரெண்ட்ஸா?
0: ஆமா.
1: அவங்க எங்க இருக்காங்க?
0: எங்க வீட்டுக்கிட்ட.
1: உங்க வீட்டுக்கிட்டயா? என்ன விளையாடுவீங்க?
0: காலையில
1: அப்ப காலையில எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்க?
0: 6 மணிக்கு.
1: 6 மணிக்கு எழுந்து என்ன பண்ணுவீங்க?
0: படிப்பேன்.
1: படிச்சுட்டு என்ன பண்ணுவீங்க?
0: படிச்சுட்டு ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டு ஸ்கூல் போயிருவேன்.
1: அப்ப ஸ்கூல் எத்தனை மணிக்கு முடியும் உங்களுக்கு?
0: 3 மணிக்கு.
1: 3 மணிக்கு முடிச்சுட்டு
0: வீட்டுக்கு வருவேன்.
1: வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க?
0: எழுதுவேன்.
1: திருப்பி எழுதுவீங்களா?
0: ஆமா.
1: எழுதி முடிச்சுட்டு
0: விளையாட போயிருவேன்.
1: உங்களுக்கு எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்?
0: கிச்சன் செட்.
1: கிச்சன் செட்டா?
0: ஆமா.
1: கிச்சன் செட் விளையாட்டு ஏன் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு?
0: நல்லா சமைச்சு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்து விளையாடுவேன்.
1: ஓ, அதனால உங்களுக்கு அந்த கிச்சன் செட் விளையாட்டு ரொம்ப பிடிக்குமா?
0: ஆமா.
1: உங்களுக்கு கேம்ஸ்ல என்ன கேம் ரொம்ப பிடிக்கும்?
0: கிரிக்கெட் பிடிக்கும். அடுத்து ஃபுட்பால் விளையாடுவேன்.
1: சரி, உங்க வீட்ல நீங்க மட்டும் தானா இல்ல உங்களுக்கு அண்ணா இல்ல அக்கா யாராச்சும் இருக்காங்களா?
0: அண்ணா இருக்காங்க.
1: அண்ணா இருக்காங்களா? அண்ணா என்ன பண்றாங்க?
0: அண்ணா 6th படிக்கிறான்.
1: 6th படிக்கிறாங்களா அண்ணா?
0: ஆமா.
1: அண்ணா பேர் என்ன?
0: ரித்திக்.
1: அவங்க உங்க கூட நல்லா விளையாடுவாங்களா?
0: விளையாடுவாங்க.
1: அண்ணா உங்களை பாசமா பாப்பாங்களா இல்ல போட்டு அடிப்பாங்களா?
0: பாசமா பாப்பாங்க.
1: அப்ப நீங்க அடிச்சுக்க மாட்டீங்களா?
0: அடிச்சுக்க மாட்டோம்.
1: உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையே வராதா?
0: வராது.
1: ரொம்ப நல்ல அண்ணன் தம்பி பண்ணீங்க. இப்ப இருக்கிற மாதிரி நீங்க லைஃப் லாங் நல்லா அடிச்சுக்காம சந்தோஷமா இருங்க, சரிங்களா?
0: ஓகே. நான் இப்ப ஆத்து சுடி சொல்ல போறேன்.
1: ஆ, சொல்லுங்களே.
0: அறம் செய்ய விரும்பு, 60 சினம் இயலது கருவு, 20 விலகு உளியது விளம்பு, ஊக்கவதம் கைவிடல், எண் எழுத்து இகழ், ஏற்பது இகழ்ச்சி, 51 உப்புறவு ஒழுகு, ஓதுவது ஒளியல், அவ்வையும் பேசல், அக்கம் சுருக்கல், கண் ஒன்று சொல்லல், நான் போல் வலை சனி நீராடு, நயம் படுவுரை இடம் பட வீடு எடில், இணக்கம் மறைந்து இணங்கு, தந்தை தாய் பேய், நந்தி மரவில் பருவத்து பயசில், மண் பறித்து உண்ணில், இயல்பு அழகன செயல், அறவம் ஆட்டில், இளவம் பஞ்சில் துயில், மஞ்சவம் பேசில், அழகு அழகன செயல், இளமயில் கல் அரணை மரவில், அனந்தல் ஆடில்.
1: உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? ரொம்ப
0: அம்மா.
1: எதனால பிடிக்கும் அம்மா உங்களுக்கு?
0: அம்மா அடிக்க மாட்டாங்க.
1: அப்ப அப்பா அடிப்பாரா ரொம்ப?
0: ஆமா.
1: நான் உங்க அப்பா கிட்ட சொல்றேன்னா இனி அடிக்காதீங்க நீங்கன்ட்டுன்னு?
0: ஓகே.
1: சரி, நீங்க பெரிய ஆள் ஆனவொடனே நீங்க என்ன ஆகணும்னு உங்களுக்கு ஆசை?
0: டாக்டர்.
1: டாக்டர் ஆகணுமா?

0: பண்ணணும்ன்ட்டு ஆசை யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா?
1: ஆமா.
0: யார் சொல்லி கொடுத்தா?
1: அப்பா.
0: அப்பா சொல்லி கொடுத்தாரு. நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்களா உடனே?
1: சொல்லிட்டேன்.
0: ஏன் ஓகே சொன்னீங்க?
1: ஏன்னா எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை.
0: எதனால டாக்டர் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை?
1: ஊசி போடுறனால.
0: ஊசி போடணுமா? யாருக்கு ஊசி போடுவீங்க? எனக்கே போடுவீங்களா ஊசி? ஊசி போடுறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமா.
0: சரி, ஊசி போடுறத தவிர்த்து உங்களுக்கு எதனாலும் டாக்டர் ஆகணும்னு ஆசை?
1: நிறைய பேத்துக்கெல்லாம் நோய் வருதுல, அவங்கெல்லாம் நான் வந்து மருந்து கொடுப்பேன்.
0: ஓகே குட்டி, நீங்கள் பெரிய ஆளாகி டாக்டர் ஆகிட்டு நிறைய பேருக்கு ஊசி போடுறதுக்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா?
1: ஓகே.
0: உங்களுக்கு தாத்தா பாட்டிலாம் இருக்காங்களா?
1: இருக்காங்க.
0: நீங்கள் சொல்லவே இல்லை.
1: கேட்கவே இல்லையே.
0: இப்போதான் கேட்டேன்ல, சொல்லுங்க யாரெல்லாம் இருக்கா?
1: எங்கள் தாத்தா என் பாட்டிலாம் கூட இருக்காங்க.
0: தாத்தா பாட்டி உங்ககிட்ட பாசமாக இருப்பாங்களா?
1: ஆமாம்.
0: என்ன பண்ணுவாங்க உங்கள் தாத்தா பாட்டி உங்களுக்கு?
1: என்ன மாதிரியான? ஒரு ஊரில் ஒரு காக்கை இருந்துச்சான். அதுக்கு ரொம்ப தண்ணி தாக எடுத்துச்சான். அப்போ வெயில் காலமா, பக்கத்தில் பார்த்தா தண்ணி இல்லையா, தூரமாக பறந்து போய் பார்த்துச்சான். அங்கேயும் தண்ணி இல்லையா, தேடி தேடி பார்த்துச்சான், எங்கேயுமே தண்ணி இல்லையா. காக்கா கஷ்டப்பட்டு ரொம்ப தூரம் பறந்து கடைசியில் காக்கா ஒரு பானை பார்த்துச்சான். காக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சான். பானை கிட்ட போச்சு. பானை கொஞ்சோன்னு தண்ணி இருந்துச்சான். காக்காவால் தண்ணி குடிக்க முடியலையாம். காக்கா யோசிச்சான், எப்படி இந்த தண்ணி குடிக்கிறது? புத்தி சொல்லி காக்காவுக்கு ஒரு யோசனை வந்துச்சான். பக்கத்தில் கொஞ்சம் கல் இருந்துச்சான். காக்கா ஒரு கல் எடுத்துட்டு வந்து பானைக்குள்ளே போட்டுச்சான். மறுபடியும் இன்னொரு கல்லை எடுத்துட்டு வந்து அதே பானைக்குள்ளே போட்டுச்சான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துச்சான். காக்கா சந்தோஷமா தண்ணியை குடிச்சிட்டு பறந்து போயிருச்சான். அந்த கதை நீதி என்னன்னு தெரியுமா? முயற்சி திருவெணி ஆகும். ஒரு காட்டில் உயிருக்கு அமைக்கும் போட்டி நடந்துச்சான். வேகமாக யாரோ வர்றாங்கன்னு பாப்பா மாதிரி முயல் சொல்லித்தான். ரெண்டு பேருக்குள்ளேயே போட்டி நடந்துச்சான். ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிச்சாங்களாம். காமம் எதுவாக அசைஞ்சு நடந்து வந்துச்சான். முயல் வேக வேகமாக ஓடி போச்சான். திரும்பி பார்த்துச்சான், ஆமை நம்ம ஸ்லோவாக நடந்து வந்துச்சான். ஆமாம் தான், ஸ்லோவாக வருதுல, அதுக்குள்ளே நம்ம குட்டி தூங்க தூங்கிடலாமா அப்படின்னு உயிர் சொல்லிட்டு தூங்கிருச்சான். உயிர் கண்ணு முடிச்சு பார்க்கறக்குள்ளே ஆமாம் வேக வேகமாக நடந்து வந்து போட்டியில் வின் பண்ணிருச்சான். என் கதையோட நீதி, ஒரு தாள் பூமி ஆழ்வார்.
2: நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: உங்களுக்கு திருக்குறள் தெரியுமா?
1: தெரியும்.
0: எனக்காக திருக்குறள் சொல்றீங்களா?
1: நான் சொல்லறேன். அகரமுதிரை எழுத்தெல்லாம் ஆகிபதவன் உரத்தே உலகு கக்க கசரட கற்பவை கட்

0: பெண் நிக்காதது தக. தீயினால் சுட்ட பொன் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்டவடு. மனவிசின் மேங்கினால் மாநாடி சேர்ந்தால் நிலம் விசை நீடு வாழ்வார். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை. செல்வத்து செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் அல்லம் தலை. நன்றி மறப்பது நன்றன்றே, நன்னல்லது அன்றே மறப்பது நன்றே. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தால் இரவர் நடி சேராதார். உலுக்கம் விளப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும். தொட்டணி தூரம் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணி தூரம் அறிவு. யார்தானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணியம் கல்லாதுவாறு. ஒர்மிக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளமியம் ஏமா புடைத்து. அம்பருக்கும் உண்டும் அடிக்கும் தாள் ஆர்வரர் புன்கண்ணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தம்குரியல் அம்புடியார் என்பும் உரியார் பிறர்க்கு. என்னன்றி கொண்டாருக்கும் உய் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. பயன் தூக்கால் செய்த உதவி நைன்தூக்கின் நன்மை கடலின் பெரிது. நஞ்சி மறப்பது நன்றன்றே, நன் அல்லது அன்றே மறப்பது நன்றே. பொருள் யார் யார் வாய் கேப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காம்பத்தறிவு. அறிவுடியார் அல்ல முடியார் அறிவிலார் என்னுடைய ரேலும் இலர்.
1: இவ்வளவு அழகா திருக்குறள்லாம் சொல்றீங்களே, யார் உங்களுக்கு திருக்குறள் சொல்லி தருவா?
0: எங்க அம்மா.
1: உங்க அம்மா சொல்லி தருவாங்களா?
0: ஆமா. நான் இப்ப உங்களுக்காக வீடு கதை சொல்ல போகிறேன். கேக்க நீங்க தயாரா இருக்கீங்களா?
1: ஆ கேக்குறோமே.
0: என் குதிரை கருப்பு குதிரை, குளிப்பாட்டினால் வெள்ளை குதிரை, அது என்ன விடை? உளுந்து. மேலே மேல் செல்லும் ஆனால் கீழே வராது, அது என்ன விடை? வயது. காலில் தண்ணி குடிப்பான் தலையில் முட்டை இடுவான், அவன் யார்? விடை தென்னை மரம். பச்சை பெட்டிக்குள் வெள்ளை முத்துக்கள், அது என்ன விடை? வெண்டைக்காய். தொட்டு பார்க்க முடியும் எட்டி பார்க்க முடியாது, அது என்ன விடை? முதுகு. என்னை வெட்டினால் வெட்டி அவனை அளவைப்பேன், நான் யார்? வெங்காயம்.
1: சூப்பர் குட்டி, நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம், நம்ம ஒரு கேம் விளையாடலாமா?
0: விளையாடலாம்.
1: நான் சொல்றத அப்படியே திருப்பி சொல்லணும், அப்படி சொல்லனா நீங்க அவுட்.
0: ஓகே
1: ஓகே, கேமுக்குள்ள போலாமா?
0: போலாம்.
1: ஒரு ஊர்ல
0: ஒரு ஊர்ல
1: ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சான்.
0: ஒரு குட்டி பாப்பா இருந்துச்சான்.
1: அந்த பாப்பா கையில
0: ரெண்டு
1: ஆப்பிள் இருந்துச்சான்.
0: ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சான்.
1: எத்தனை ஆப்பிள் இருந்துச்சான்?
0: எத்தனை ஆப்பிள் இருந்துச்சான்?
1: ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சான்.
0: ரெண்டு ஆப்பிள் இருந்துச்சான்.
1: அப்போ அவங்க அம்மா வந்தாங்களாம்.
0: அப்பா அவங்க அம்மா வந்தாங்களாம்.
1: நீ ரெண்டு ஆப்பிள் வச்சிருக்கியே.
0: ரெண்டு ஆப்பிள் வச்சிருக்கியே.
1: எனக்கு ஒண்ணு கூட.
0: எனக்கு ஒண்ணு கூட.
1: அப்படின்னு கேட்டாங்களாம்.
0: அந்த ஆப்பிள் இன்னும்
1: டேஸ்டா இருக்கு.
0: அந்த ஆப்பிள் இன் டேஸ்டா இருக்கு.
1: அம்மா நீ இதையே எடுத்துக்கோமா.
0: அம்மா நீ இதே எடுத்து.

0: இருக்கோமா
1: அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுச்சா.
0: அப்படின்னு அந்த பாப்பா சொல்லுச்சா.
1: நீங்க உங்க அம்மாக்கு ஆப்பிள் கேட்ட தருவீங்களா?
0: தருவேன்.
1: நீங்க அவுட் ஆயிட்டீங்களே. நான் என்ன கேட்டேன், நீங்க உங்க அம்மாக்கு ஆப்பிள் தருவீங்களான்னு கேட்டேன். நீங்க என்ன சொல்லிருக்கணும், திருப்பி அதையே சொல்லிருக்கணும். அதே சொல்லாம நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்களே.
0: ஆமாலே. ஓகே ஓகே.
1: இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ரொம்ப அழகா தெளிவா பொறுமையா ஆன்சர் பண்ணீங்கல்ல, அதுக்கு உங்களுக்கு ரொம்ப பெரிய பெரிய தேங்க்ஸ்.
0: ஓகே தேங்க்யூ.
2: குழந்தைகளோட உலகம் எப்பவுமே அழகுதான். அவங்க பண்ற குறும்புதனத்துக்கு பின்னாடி ஒரு அப்பாவியான அன்பு இருக்கும். அந்த அன்பையும் அவங்களோட சின்ன சின்ன கனவுகளையும் நாம பத்திரமா பாத்துக்கிட்டாலே இந்த உலகம் இன்னும் அழகா மாறும்.
1: இன்னைக்கு நம்மோடு வந்து ரொம்ப ஜாலியா பேசின நம்ம விஷ்ணு குட்டிக்கு நன்றிகள்.
2: நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR chennai children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இணைவோம். இது உங்கள் குட்டிஸ் நேரம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான், உங்கள் தேன்மொழி விஜயகாந்த்.

0: നേരം 5:30 ആകാശവാണി.
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் டி திருமூர்த்தி குழுவினர் வழங்கும் நாட்டுப்புற பாடல்கள் கேட்கலாம்.

நேரம் 6 மணி. மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியும் நேரமும் கேட்போம். ஆறு 5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒருபட பாடல்கள் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம், 6:40 மதுர தென்றல், 6:55 சேவை செய்திகள். ஏழு 7 மதுர தென்றல், 7:10 மாவட்ட செய்திகள். இன்றைய மாவட்ட செய்திகள் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து கேட்கலாம். எழுதியவர் என் முருகேசன் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

7:30 லண்டன் லார்ட்ஸ் கிரிக்கெட் மைதானத்தில் இருந்து ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள ICC மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் 2026 இறுதிப் போட்டியின் ஹிந்தி மற்றும் ஆங்கில வர்ணனையை டெல்லி ஏஞ்சலாக கேட்கலாம். எமது வழக்கமான நிகழ்ச்சிகள் நியூஸ் ஆன் ஏர் செயலியில் கேட்கலாம். எட்டு மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல். 9:30 நட்சத்திர கீதங்கள். 10:00 ரவி வாசாரிய அகில் பாரதிய சங்கீத சபா பண்டிட் கைலாஸ் சந்த சர்மா பின் புல்லாங்குழல் இசை நிகழ்ச்சி. இரவு 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். அதனைத் தொடர்ந்து 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 11:10

நியூஸ் ஆன் ஏர் செயலியில் ஒளிபரப்பு நிறைவு பெறும். மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ICC கிரிக்கெட் ஆட்ட நிறைவுக்கு பிறகு ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

0: என்னடாமா எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமேல் நீ சொல்கிறத நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.
5: This is Akashvani. The news are read by Abhishek Mukhopadhyay. Union Minister of Agriculture and Rural Development Shivraj Singh Chauhan today released the first installment of over 25,000 crore rupees to the states under Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission Grameen. Mr. Chauhan also reviewed the implementation of the scheme with rural development ministers of all states and union territories. He said the first installment released today is aimed at ensuring that states have adequate funds so that wages can be paid within 15 days. The monsoon session of Parliament will commence from the 20th of this month and continue till the 13th of August. Parliamentary Affairs Minister Kiran Rijiju informed that President Draupadi Murmu has approved the proposal of the government to convene the monsoon session of Parliament from 20th of July. The government has withdrawn emergency curbs on natural gas supplies after liquefied natural gas LNG shipments through the Strait of Hormuz resumed following a ceasefire in the West Asia conflict. The emergency order was issued in March this year under the Essential Commodities Act after disruptions to LNG shipments through the Strait of Hormuz. Minister of State for Personnel, Public Grievances and Pensions, Dr. Jitendra Singh, today met a delegation of Bharatiya Mazdoor Sangh, BMS, and affiliated employees' organizations to discuss a range of issues relating to government employees, pensioners, and administrative reforms. Dr. Singh appreciated the constructive role played by employee organizations in bringing service-related issues before the government through institutional dialogue. In Maharashtra, heavy monsoon rains continued to affect several parts of the state today, triggering rescue operations and rain-related incidents. In Raigarh district, 10 to 12 tourists were safely rescued by the police from Adoshi waterfall near Khopoli after the water level suddenly rose. Authorities have advised people to stay away from rivers, waterfalls and other water bodies during the monsoon. In Mumbai, a 63-year-old man was killed after a tree fell on a shop in Kurla during heavy rain this afternoon. The BMC said 64 incidents of tree falls and 8 cases of wall or partial house collapses have been reported across the city. Heavy rain and strong gusty winds have also disrupted flight operations significantly. The India Meteorological Department has issued a red alert in the Konkan districts including Mumbai, Thane, Palghar, Raigarh and Ratnagiri. Heavy to very heavy rainfall is also predicted in the ghat areas of Satara, Pune and Kolhapur. In rest of Maharashtra, the weather office has forecast thunderstorms with lightning, gusty winds of 30 to 40 km per hour and extremely heavy rainfall at isolated locations.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:10. மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது ஒரு பட பாடல். இன்றைய ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில் 1990 வெளிவந்த டைரக்டர் சங்கர் அவர்கள் இயக்கத்தில் ஏ.ஆர். ரகுமான் இசையமைப்பில் உருவான ஜென்டல்மேன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கப் போகிறோம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ காற்றலைகளில்.

நாங்க சைக்கிள் ஏறியே வந்தாக்கா நீங்க மோட்டர் பைக்க தான் பார்ப்பீங்க. நாங்க மோட்டர் பைக்ல வந்தாக்கா நீங்க மாருதிக்கு மாறுவீங்க. நாங்க

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒருபட பாடல்கள் ஜென்டில்மேன் திரைப்படத்திலிருந்து.

0: இருக்கும். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசும் இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளா மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு மற்றும் முன்னேற்றத்திற்கு ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆற்றிய பணி இன்றியமையாதது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் பிறந்தநாள் விழா கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் அர்ப்பணிப்பும் தியாகமும் இன்றளவும் நமக்கு வழிகாட்டியாக உள்ளது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தமிழக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன் பாளையத்தில் நியாய விலை கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார்.
1: உரத்தை பொறுத்தவரை தட்டுப்பாடு விரைகிற போது தொடர்ந்து நடைமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆட்சியில் நடக்கக்கூடாது என்கிற முறையிலேதான் விரைந்து அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட இங்கே தட்டுப்பாடுகள் உருவாக்குற அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதோடு மட்டுமல்ல, அதை யார் பதுக்கி வைத்திருக்கிறாரோ அவர் மீது உரிய நடவடிக்கை விரைந்து அரசு எடுத்துக் கொண்டிருக்கிறது. உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு பகுதியும் வரையறுக்கப்பட வேண்டும். ஒன்று, அதிலே மக்கள் ஜனத்தொகைக்கு ஏற்ப மாற்றங்கள் அதில் உருவாகும். ஏனென்று சொன்னால் மகளிர், பொது மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் சொல்லப்படுகிற மக்களுக்கு அந்த இடஒதுக்கீடு பொறுத்தவரையிலும் மக்கள் ஜனத்தொகை அடிப்படையில் அது வரையறுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் செய்வதற்கு விரைந்து பட்ஜெட் முதலமைச்சர் அவர்கள் தேதி அறிவிக்கிறார்.
0: சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கு

0: அஇஅதிமுகவுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்நினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தமிழக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மத்திய அரசின் முத்ரா கடனுதவி திட்டத்தின் மூலம் சிறு வணிகர்கள் அதிக அளவில் பயனடைந்து வருகின்றனர். தங்களின் தொழில் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் தெரிவித்தனர்.
1: எங்கள் ஊர் தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தென்காசி நகர். இங்கே நாங்கள் வந்து சிறு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய புண்ணியத்தில் சிறு தொழில் மற்றும் வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் திட்டம் வங்கிகள் மூலமாக வழங்கினாங்க. முதல்ல 50,000 வழங்கினாங்க. அடுத்தபடியாக இந்த கடனை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கிட்டே போனாங்க. இந்த கடன் வழங்கியதுனால எங்களுடைய தொழில் வளம் மற்றும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இதற்காண்டி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: பேர் பத்திரகாளி. நான் ஒரு சின்ன சிறு தொழில் தொடங்கணும் அப்படின்னு சொல்லி பேங்க்ல லோன் கேட்க போயிருக்கும்போது முத்ரா லோன் திட்டத்தில் ஒரு ஸ்கீம் இருக்கு அப்படின்னாங்க. அது மூலமாக கொஞ்சம் அப்ளை பண்ணதில் ஒரு 5 லட்சரூபா எனக்கு தந்தாங்க. அதில் கொஞ்சம் லோனு சரியாக கொஞ்சம் கட்டினதுனால 1 லட்சம் எக்ஸ்ட்ரா தந்தாங்க. அப்படியே ஒரு 10 லட்சரூபா வரை தந்திருக்காங்க. இப்போ இதனால் ஒரு சிறு தொழில் தொடங்கின எனக்கு இப்போ நல்ல ஒரு லாபகரமாகவும் இருக்குது. தொழில் நல்லபடியாக போயிட்டுருக்கு. தொழில் முனைவருக்கான ஒரு சின்ன உதவியாக முத்ரா லோன் திட்டம் அமைஞ்சிருக்கு. பாரத பிரதமருக்கு மிக்க நன்றி.
0: வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கட் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை நீலகிரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். தஞ்சாவூரில் நடைபாதை உணவு வணிகர்களுக்கான உணவு பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பதிவு சான்றிதழ் வழங்கும் முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 1 டன் போதைப் பொருளை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரை கைது செய்தனர். பராமரிப்பு பணிகள் காரணமாக சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடத்தில் 41 மின்சார ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டன. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே உள்ள பூலாம்பட்டி படகு துறையில் சுற்றுலா பயணிகள் இன்று குவிந்தனர். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. தாய்லாந்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவில் சுமித்குமார் லக்ஷ்மண் தங்கப்பதக்கம் வென்றார். 61 கிலோ எடைப்பிரிவில் புஷ்பும் 79 கிலோ எடைப்பிரிவில் சௌரவ் யாதவும் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். 57 கிலோ எடைப்பிரிவில் ரோஹித்தும் 74 கிலோ எடைப்பிரிவில் ஆதர்ஷ் யுவராஜ் பாட்டீலும் 97 கிலோ எடைப்பிரிவில் லாக்கியும் வெண்கலப் பதக்கம் வென்றனர். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் டனிஷா கொட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் ஷோஹான் மென், ஸ்லோவேனியாவின் ஆனா டோஃபண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின்

நிக்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் அலானிஸ் ஹாமில்டன் இணையை வென்றது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனனை எதிர்கொள்கிறது. மாநில அளவிலான ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டி காஞ்சிபுரத்தில் இன்று தொடங்கியது. 6 முதல் 18 வயதுக்குட்பட்டோருக்கான 700க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் மாநிலங்களுக்கான முதல் தவணைத் தொகையை மத்திய அரசு இன்று விடுவித்துள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று மாநில அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் உறுதியுடன் உள்ளதாக திமுக தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 2 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் முதல் பாடலாக பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மத்திய மலையறை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். ஸோ மதுரை தென்றலில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து அடுத்ததாக ஒலிக்கவிருப்பது தாஸ் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மத்திய அலைவரிசை 1269 கிளைவரிசில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல். மதுர தென்றலில் திரை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ் படத்திலிருந்து ஒரு திரைப்பட பாடல்.

நேரம் 6:55. தொடர்வது சேவை செய்திகள். இன்றைய சேவை செய்தி விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ளது. உலமாக்கள் மானிய விலையில் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இத்திட்டத்தில் பயன்பெற விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் 30/6/2026 இருந்து 15 நாட்கள் நீட்டிக்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் பரிவர்த்தனை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளிகள் இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை விருதுநகர் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் உள்ள உரிய ஆவணங்களுடன் 15/7/2026 தேதிக்குள் சமர்ப்பித்து பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
2: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
3: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
2: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
1: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
2: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
3: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
2: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
2: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
3: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்

0: அதுக்கு பேரு, புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
2: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
6: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
6: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
7: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.

நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர தென்றல். இன்றைய மதுர தென்றலில் முதல் பாடலாக கஜினி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 7:05. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத் தென்றல். மதுரத் தென்றலில் அடுத்த பாடலாக கிரி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என். முருகேசன்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வாய்மலை பகுதியில் விவசாயத்தை ஊக்குவிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கல்வராயன்மலை ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சி நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் கல்வராயன்மலையில் வட்டத்திற்கு உட்பட்ட சேராப்பட்டு கிராமத்தில் பழங்குடியினர் நலத்துறையின் 5 திட்டம், திருவனந்தபுரம் மத்திய மரவள்ளி கிழங்கு ஆராய்ச்சி நிறுவனம் ₹1.67 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் மரவள்ளி கிழங்கு உற்பத்தி அதிகரிப்பு மற்றும் மதிப்பு கூடுதல் அலகு அமைக்கும் பணி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து சேராப்பட்டு பகுதியில் ₹3.9 கோடி மதிப்பீட்டில் நாற்றங்கால் மையம் அமைப்பதற்கும் திட்டப்பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட இடத்தினை நேரில் பார்வையிட்டு மதிப்பீடு உள்ளிட்ட தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். இன்னாடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் நியாயவிலைக் கடையினை நேரில் பார்வையிட்டு இருப்பு, பொருள்களின் விவரம், நியாயவிலைக் கடை, பொருள்களின் தரம், பணி நேரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். பின்னர் வெள்ளிமலை கிராமத்தில் காளான் வளர்ப்பு பணியினை நேரில் பார்வையிட்டு காளான் வளர்க்கும் பணிகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார். ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் அனைத்து ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் பல்வேறு திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஊராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டங்களில் முன்னேற்றம் குறித்து மாதாந்திர ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் விபிஜி ராம்ஜி திட்டம், முதலமைச்சரின் வீடுகள், மறு கட்டுமான திட்டம், முதலமைச்சரின் சாலை மேம்பாட்டுத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து தனித்தனியாக விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்தார். விபிஜி ராம்ஜி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 125 நாட்கள் வேலை வாய்ப்புகள் அளிக்க வேண்டும் என்றும், அனைத்து தொகுப்புகளிலும் ஊராட்சிகளிலும் குளம் வெட்டுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும், பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம மின் யோஜனா திட்டத்தின் கீழ் நிலுவையில் உள்ள பணிகள் உடனடியாக முடிக்கப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் கள்ளக்குறிச்சி வட்டம் வரஞ்சரம் கிராமத்தைச் சேர்ந்த 113 பயனாளிகளுக்கு ₹1.1577 மதிப்பீட்டில் விலையில்லா வீட்டுமனை பட்டாக்களுக்கான ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இப்பகுதி மக்களின் பல்லாண்டு கால கோரிக்கை தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து வானாபுரம் வட்டம் மூங்கில்துறைப்பட்டைச் சேர்ந்த 1 பயனாளிகளுக்கு ஜாதி சான்றிதழ், மாவட்ட தொழில் மையம் சார்பில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தின் கீழ் 1 பயனாளிக்கு ₹12.02 லட்சம் மதிப்பீட்டில் தொழில் கடன் ஒப்பளிப்பு ஆணையம் என மொத்தம் 115 பயனாளிகளுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. பேரூராட்சிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அரங்கத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பேரூராட்சிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள், குடிநீர் விநியோகம், திடக்கழிவு மேலாண்மை, பொது சுகாதாரம் மற்றும் இதர பணிகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு சீரான குடிநீர் விநியோகம் வழங்குவதை உறுதி செய்யவும், மின் விளக்குகள் முழுமையாக செயல்படவும், மரம் நடுதல் பணிகளை சிறப்பாக மேற்கொள்ளவும், பேராட்சி பகுதிகளில் குப்பைகள் தேங்காமல் உடனுக்குடன் அப்புறப்படுத்தவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வீரசுரபுரம் கிராமத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் ₹15 கோடி மதிப்பீட்டில் 12 ஏக்கர் பரப்பளவில் மாவட்ட விளையாட்டு அரங்கம் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த மாவட்டம் விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகளில் இதுவரை 10% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த விளையாட்டு அரங்கத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதுடன்

0: நீச்சல் குளத்திற்கான அடித்தள பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்த வளாகத்தில் 50 மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய நீச்சல் குளம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீச்சல் குளமானது சென்னையில் அமைக்கப்பட்ட நீச்சல் குளத்திற்கு அடுத்தபடியாக மாநிலத்தின் மிகப்பெரிய நீச்சல் குளமாக அமையும். மேலும் மாவட்ட விளையாட்டு அரங்க பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடிக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது என மாண்புமிகு பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா தெரிவித்தார்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்டோம். எழுதியவர் என் முருகேசன். நேரம் 7:15. ஆகாஷ்வாணி தொடர்வது தமிழ் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் கடந்த 2019 தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021 மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடல் நலனை சீராக பராமரிக்க சைக்கிள் பயிற்சி உதவிடும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஞாயிறுதோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தின் கீழ் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். சைக்கிள் பயணத்தால் ஏற்படும் நன்மைகள் குறித்து அவர் விரிவாக எடுத்துரைத்தார். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுப்பதற்கும் இது உதவிடும் என்றும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த பாரதிய மஸ்தூர் சங்க பிரதிநிதிகளுடன் அவர் கலந்துரையாடினார். அலுவலர்களின் பிரச்சினையை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதில் இதுபோன்ற சங்கங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்தார். இதுபோன்ற கலந்துரையாடல்கள் அரசு ஊழியர்களுக்கும் பணியாளர்களுக்கும் பயனளிக்கும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. ஆந்திராவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று ஸ்ரீகாகுளம் மாவட்டத்தின் நிம்மாடா கிராமத்தில் இப்பணிக்கான தமது படிவத்தினை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். எவ்வித குளறுபடியும் இன்றி வாக்காளர் பட்டியலை தயாரிப்பதற்கு சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் அவசியமாகிறது என்றும் அவர் கூறினார். தேர்தல் நடைமுறைகள் நேர்மையாக நடைபெறுவதை உறுதி செய்வதில் வாக்காளர் பட்டியல் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தில் தனியார் நிறுவனத்தின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி பிரிவிற்கான கட்டுமானப் பணிகளை அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியாவுடன் இணைந்து இன்று தொடங்கி வைத்தார். இந்த உற்பத்தி பிரிவு ஷிவ்புரி மாவட்டத்தில் 2500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஏற்படுத்தப்பட உள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சுயசார்பு இந்தியா மற்றும் உற்பத்திக்கான இந்தியா இயக்கங்களுக்கு வலுசேர்க்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பது

0: இருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக மத்திய இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் ஜெனீவா புறப்பட்டுச் சென்றார். ஐநா சார்பில் நடைபெறவுள்ள இந்த உச்சி மாநாடு நாளை தொடங்குகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பாக ஐநா சார்பில் நடைபெறும் முதல் உச்சி மாநாடு இது என்பது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் மத்திய ஊரக வளர்ச்சித்துறையின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து மூத்த அதிகாரிகள் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இன்று தொடங்கிய இந்த ஆய்வுப் பணி வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் தொடர்பாகவும் இக்குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கட்டில் பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தீஜான் பாய் இன்று அதிகாலை ராய்ப்பூரில் காலமானார். அவருக்கு வயது 70. உடல்நலக்குறைவு காரணமாக ராய்ப்பூர் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் தீஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் அவரது சொந்த ஊரான கனியாரி கிராமத்தில் முழு அரசு மரியாதையுடன் இன்று மாலை நடைபெற்றது. அசாம் சட்டப்பேரவையில் அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறியுள்ளார். இன்று குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். தற்போது ஆங்கிலம் மற்றும் போடோ மொழிகள் அலுவல் மொழிகளாக பயன்பாட்டில் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நாளை தொடங்கவுள்ள பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அலுவல் மொழியாக ஹிந்தியும் அறிமுகப்படுத்தப்படும் என்று திரு ரஞ்சித்குமார் தாஸ் கூறினார். தில்லியில் உள்ள அரசு பள்ளிகளின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கென இயக்கம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் பள்ளி வளாகங்களை தூய்மையாக பராமரிப்பதோடு நவீன வசதிகள் இடம்பெறுவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த இயக்கம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்துள்ளார். பள்ளி வளாகங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவதில் மக்கள் பங்களிப்பும் இன்றியமையாதது என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். அமர்நாத் யாத்ரீகர்களின் நலனுக்காக ஜம்மு ஸ்ரீநகர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக ரயில்வே அறிவித்துள்ளது. செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த ரயில்வேயின் ஸ்ரீநகர் கோட்ட மேலாளர் திரு கபில் சர்மா, கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கு தேவையான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி வெற்றி பெறும் என்று அக்கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இன்று லக்னோவில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சித் தலைவர்களிடையே ஆலோசனை மேற்கொண்டு பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு வெற்றியை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நிதின் நபின் கேட்டுக்கொண்டார். பீகாரின் பங்கிப்பூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் ஜன் சுராஜ் கட்சியின் சார்பில் அதன் நிறுவனர் திரு பிரசாந்த் கிஷோர் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் வரும் 30ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இலங்கை ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் 4வது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 543 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சாய் சுதர்சன் அபாரமாக ஆடி 168 ரன் குவித்தார். கெஷேரா நுவாந்தா 5 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இலங்கை ஏ அணி 209 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக ஆஷன் பந்தாரா 87 ரன் எடுத்தார். குர்னூர் பிரார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து 33 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு இரண்டாவது இன்னிங்ஸை ஆடிய இந்தியா ஏ அணி விக்கெட் இழப்பின்றி 36 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புல்லில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில்

இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சவுஹான் மென், ஸ்லோவேனியாவின் அனா சோஃபான்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு ஊழியர்களின் நலனுக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. சத்தீஸ்கட்டில் இன்று காலமான பிரபல பாண்டவாணி பாடகரும் பத்ம விபூஷன் விருது பெற்றவருமான டாக்டர் தேஜான் பாயின் இறுதிச் சடங்குகள் முழு அரசு மரியாதையுடன் இன்று நடைபெற்றன. இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் குளித்தட்டு நாற்று உற்பத்தி முறை குறித்த தகவல் வழங்குகிறார் வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ் செந்தூர் குமரன் அவர்கள்.
2: அதான் மேட்டுப்பாத்தி கன்றுகள்லேருந்து குளித்தட்டு கன்றுகளுக்கான தொழில்நுட்பத்தை உருவாக்கி கொடுத்துருக்குது இந்த வேளாண் அறிவியல். அப்போ அதை நம்ம சரியாக கடைப்பிடிச்சோம்னா பண்ணிடலாம். இப்போ வந்து ஒருவேளை இந்த கன்றுகளில் வந்து நமக்கு வந்து கொக்கோபீத்தோட என்ரிச்மெண்ட் சரியில்லை, ஆனால் ஒரு இந்த நேரத்தில் வந்து 4வது நாளில் 10வது நாளில் இப்படி வளர்ந்துருக்கணுமே, 25வது நாள் எடுத்து நடப்போகிறோம், ஆனால் 10வது நாளில் ஒரு பாதி வளர்ச்சி வளர்ந்துருக்கணும், அந்த வளர்ச்சி எனக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு இதற்கலை பஞ்சகாவியா ஆர்கானிக்னா பஞ்சகாவியா வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 10 மில்லி கலந்து ஒரு ஸ்ப்ரே கொடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நீரில் கரையிற உரம் ஆல் 19 இருக்குது, அந்த உரங்களையும் வந்து ஒரு 2% இல்லாட்டி 1% குறைஞ்சபட்சம் அதுக்கு வந்து அதை கலந்துட்டு அதை ஸ்ப்ரே பண்ணோம்னா அந்த வளர்ச்சி வந்து அது 2 நாள் பின்தங்கி இருந்துச்சுன்னா அது 4வது நாள் வரும்போது வந்து இந்த வளர்ச்சி அதை எட்டி கொடுத்துரும். அப்ப சரியான வளர்ச்சிக்கு வந்து அந்த அந்த டைமை வந்து அது மேட்ச் பண்ணிடும். இது 25 நாள் சொல்லி வச்ச மாதிரி வரக்கூடிய நிலைக்கு அது மாறிடும். இப்போ இந்த குட்டி குட்டி பராமரிப்புலாம் அதே மாதிரி நர்சரிங்கிறது பார்த்தீங்கன்னா பாதி நிழல்ல வளர்ப்போம். இந்த குளித்தட்டு நாற்றாங்கால் நர்சரி பூராமே நிழல் வளைய குடியில் எல்லா பக்கம் பார்த்துருப்போம். அது வந்து 50% சேடு, அது 75% நிழல் அப்படின்னு இருக்கும். நம்ம வழக்கமாக இந்த குளித்தட்டுகளுக்கு செலக்ட் பண்ணுற அந்த நிழல் வளைய குடியில் வந்து 50% நிழல் வளைய குடியிலாக இருக்கணும். அந்த வளையோட இது 50% எப்படின்னா அது 50% நிழலையும் 50% வெயிலையும் உள்ள பெனிட்ரேட் பண்ணும். அந்த அளவுக்கு அந்த நிழல் வளைய குடியிலோட பசுமை அந்த இதில் வந்து இடைவெளி இருக்கும் அந்த ஸ்பேஸ். இதை சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வேகமாக செடி வளர்றதுக்கு அதை வந்து 75% வச்சிருக்கிறாங்க. 75% அப்படின்னா 75% வெயில உள்ள அட்மிட் பண்ணும், 25% தான் நிழல் கிடைக்கும். அப்போ வந்து செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்காது. அந்த இந்த சென்ஸ் வந்து அந்த வளர்ச்சி வந்து யூனிஃபார்மாக இருக்காது. அதே மாதிரி 25% வந்து வெயில் பட்டு 75% நிழல் மாறி இருந்தால் கூட அதுலேயுமே இந்த இது இருக்காது. அதனால 50% 50% நிழலும் 50% வெயிலும் கிடைக்கிற மாதிரி நிழல் விளையக்கூடிய வந்து அதுதான் அரசாங்கமும் அமைச்சு. அது மாதிரி அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் செடியோட வளர்ச்சி வந்து நமக்கு நம்ம எதிர்பார்த்த வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 நாளில் வளர்ந்த ஒரு செடியுடைய உயரம் வந்து 15 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இருக்கணும். தக்காளியாக இருக்கட்டும், கத்திரியாக இருக்கட்டும், இல்லை மிளகாயாக இருக்கட்டும், இந்த காய்கறி பயிர்களுக்காக தான் அந்த குளித்தட்டு நாற்றாங்கல்னா ஆரம்பத்தில் நம்ம போட்டு நிறைய துல்லிய பண்ணையம்ங்கிற அந்த அமைப்பில் கொண்டு போய் வந்தோம். துல்லிய பண்ணையம் அப்படின்னா மிக துல்லியமாக எப்படி தங்கத்தை நம்ம வந்து அந்த இதுக்குள்ளே வச்சு எடையை போட்டு ஃபேன் காற்றுல கூட அந்த தராசு முன்ன போன போயிடக்கூடாது, அந்த ஜன்னல் கூட அடைச்சிடுவாங்க அந்த எடைப்பட்டியில். அந்த அளவுக்கு துல்லியமாக கணக்கிட்டு கொடுக்கக்கூடிய
3: மைக்ரோ லெவலில்
2: அந்த துல்லியமாக கணக்கிட்டு செடிகளுக்கு தேவையான நீரையும் உரத்தையும் கொடுக்கக்கூடிய நுண்ணிய முறையில் கொடுக்கறது துல்லிய பண்ணையம். அந்த துல்லிய பண்ணையத்துக்கு தேவையான கன்றுகளே வந்து அடிப்படையே மேட்டுப்பாத்தி கன்றுகள் கிடையாது, இது புறமே குளித்தட்டிலிருந்து போகக்கூடிய கன்றுகள் தான். அப்போ தான் அந்த அவ்வளவு டன் 90 டன் 20 டன் 30 டன்னுக்கு பதிலாக 20,000 கிலோ 30,000 கிலோ தக்காளிக்கு பதிலாக அந்த கலப்பட உரங்கள் போட்டிங்கன்னா 90 டன் வருதுன்னா 90,000 கிலோ வருதுன்னா இப்போ இந்த குளித்தட்டு நாட்டுகள் அடிப்படையில் கன்றுகளை மிக தரமாக உற்பத்தி பண்ணக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்கிறதுனால தான் நமக்கு அவ்வளோ மகசூல் கிடைக்குது. அப்போ எல்லாருமே வந்து இனிமேல் வந்து பெரிய லெவலில் ஒரு விவசாயம் பண்ணுறோம் நம்ம காய்கறி விவசாயம்னா நிச்சயமாக குளித்தட்டு கன்றுகளை தான் நம்ம போடுற மாதிரி பழகிக்கணும். அல்லது குளித்தட்டு கன்றுகள் வந்து சில விவசாயிகளுக்கு வந்து நிழல் விளையக்கூடிய

0: அந்த வருஷம் மானியத்தில் என்னால் சேர்க்க முடியல, எனக்கு வளர்க்க முடியல அப்படின்னா, அது அரசாங்கமே அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோட்டக்கலை பண்ணைகள் வழியாக விவசாயிகளுக்கு லட்சக்கணக்கான கன்றுகளை வந்து மானிய விலையிலையும் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க.
1: அது எப்படி அணுகணும், அதுக்கு என்ன ஆதாரங்கள்லாம் கொடுக்கணும்?
0: அப்போ நம்ம ஒரு தோட்டக்கலை பண்ணையை போய் அணுகிறோம் அப்படின்னா, தோட்டக்கலை பண்ணையில் அங்கே ஒரு பண்ணை மேலாளர் இருப்பாங்க. அவங்ககிட்ட போனோம்னா ஃபஸ்ட்டு வந்து இது பூரா விவசாயிகளுக்கான உற்பத்தி பண்ணக்கூடிய கன்றுகள். அப்போ நான் விவசாயிகள் அடையாளத்துக்கு என்னுடைய டாக்குமெண்ட், பட்டா, அடங்கல், அதே மாதிரி என்னுடைய ஆதார் கார்டு, எந்த ஊர், அந்த அட்ரஸ்ஸு, அதே மாதிரி
2: விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது இந்த குழித்தட்டுகளில்.
3: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை குழித்தட்டு நாற்று உற்பத்தி முறை குறித்த தகவல் வழங்கினார் வேளாண் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் எஸ். செந்தூர் குமரன் அவர்கள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நெல் விதைப்பு அப்படின்னா முன்னாடியெல்லாம் நெல் வந்து நல்லா உழுது தொலி உழவு போட்டு பரம்படித்து அந்த நிலத்தை பண்படுத்தி நல்லா வந்து கால் உள்ள போகிற அளவு அந்த நிலத்தை வந்து பண்படுத்தி அதுக்கப்புறம்தான் வந்து நாத்தங்கால்ல இருந்து எடுத்து அதுக்கப்புறம் நடவு செய்வாங்க. குறைஞ்சபட்சம் வந்து 21 நாள் நாற்று வந்து நமக்கு வந்து நெல் விதைப்பில் இருக்கணும். அந்த நாற்று தான் வந்து சரியான பருவம். அதனால் அந்த நாற்றை எடுத்து நம்ம வந்து நட்டோம் அப்படின்னா அது தூர் பிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து பலன் கொடுக்கறதுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. நிறையா தொழில்நுட்ப மாற்றங்கள்லாம் வந்திருக்குது இல்லையா, அதனால் இந்த தொழில்நுட்ப மாற்றங்களில் எந்த மாதிரியெல்லாம் வந்து நெல் விதைப்பு வந்து செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம இன்றைக்கி கேட்க இருக்கிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: சார், இப்போ நேரடி நெல் விதைப்பு அப்படின்னா முதல்ல அது என்ன அப்படின்றத மட்டும் விவசாயிகளுக்கு விளக்கிடலாம்.
1: நேரடி நெல் விதைப்பு அப்படிங்கிறது நம்ம நாற்றங்கால் அமைத்து நாற்றை வந்து உருவாக்கி நடவு செய்கிறதுக்கு பதிலாக நேரடியாகவே வயல்களில் வந்து நெல் விதைகளை வந்து விதைப்பது தான் வந்து நேரடி நெல் விதைப்பு முறை. ஸோ இது பரவலாக ஒரு சில பகுதிகளில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கால ஓட்டத்தில் வேலையால் பற்றாக்குறையில் எல்லா விவசாயிகளுமே வந்து கடைபிடிக்க வேண்டிய நேரம் வந்து வந்துருச்சு.
0: வேலையாட்கள் குறைவாக இருக்கிறதுனால நம்ம வந்து விதைப்பை வந்து பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களை இப்போ ஒரு விதைப்பு விதைக்கணும்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அதுக்கான ஒரு வழிமுறைகள் இருக்குது. நிலத்தை பண்படுத்தணும், அதுக்கு எப்படி வந்து நிலத்தை பண்படுத்தணும். சில இடத்துல மானாவாரியிலையும் பண்ணுவாங்க, சில இடத்துல தோட்டக்கால் பயிர்கள் பண்ணும்போதும் வந்து பண்ணுவாங்க. அப்படி இருக்கிறதுல ரெண்டுலேயுமே நம்ம வந்து இந்த நேரடி நெல் விதைப்பு பண்ணலாமா, அதனுடைய தொழில்நுட்பங்கள் எப்படின்னு சொல்லுங்கள் சார்.
1: ஸோ நேரடி நெல் விதைப்பு அப்படிங்கிறது நம்ம சேற்று வயல்லையுமே வந்து நேரடி நெல் விதைப்பு பண்ணலாம். ஸோ அதே போல் மானாவாரியில் பண்ணக்கூடிய புளி விதைப்பு முறையிலையுமே வந்து நேரடி நெல் விதைப்பு வந்து பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து ஏன் வந்து இது இந்த தொழில்நுட்பம் காலத்தின் கட்டாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி விவசாய நிலங்கள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நெல்

0: சாகுபடி செய்யக்கூடிய வயல்வெளிகள் தான் அதிகமாக வந்து குறைஞ்சிட்டு வருது. ஆனால் ஒரு பக்கம் மக்கள் தொகை கூடிக்கிட்டே போகுது. ஸோ நம்ம மக்களுக்கு வந்து உணவு அளிக்கணும் அப்படின்னா நெல் வயல்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்தியா முக்கியமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த குறைந்த அளவு நிலங்களில் குறைந்த அளவு தண்ணீரை வச்சு எப்படி அதே அளவு மகசூல் இல்லைன்னா அது அதை விட கூடுதலான மகசூல் பெறலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேரடி நெல் விதைப்பு முறையில் வந்து சாகுபடி பண்ணுறது. ஸோ முதல்ல வந்து நம்ம சேற்று வயலில் வந்து எப்படி நேரடி நெல் விதைப்பு அப்படிங்கிறத பார்ப்போம். பாரம்பரியமாக வந்து நாற்றங்கால் அமைச்சு நடுவதற்கு பதிலாக வந்து சேற்று வயல்கள்லேயே வந்து நேரடியாக வந்து நம்ம விதைக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு மிக முக்கியமாக நிலம் தயாரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நாம் வந்து நெல்லை வந்து நேரடியாக வந்து வயல்களில் வந்து விடும்போது ஃபஸ்ட்டு அந்த நிலம் சமமாக இருக்கணும். கொஞ்சம் மேடு பள்ளமாகவோ இல்லை வந்து குண்டுங்குழியுமாவோ இருந்துச்சு, இல்லை ஒரு பக்கம் சாய்வாக இருந்துச்சு அப்படின்னா நாம் நினைக்கிற அளவுக்கு அதில் மகசூல் எடுக்க முடியாது. அதுக்கு 2-3 முறை வந்து நல்ல உழவு செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொட்டவேட்டர் மூலமாக ஃபுல்லாக வந்து புழுதி மாதிரி ஆக்கிடணும். ஸோ நம்ம வந்து நல்லா சின்ன சின்ன கட்டிகள் இல்லாதவாறு நல்லா வந்து பல்வரைஸ் பண்ணிடணும்னு சொல்லுவோம், நல்லா பொடியாக ஆக்கிடணும். ஸோ அதை விட முக்கியம் வந்து அதுக்கப்புறம் லேசர் லெவலிங் சொல்லுவோம். இன்றைக்கி அந்த தொழில்நுட்பம் எல்லா மாவட்டத்துலேயுமே வந்துச்சு, எல்லா பகுதிகளிலையுமே வந்து விவசாயிகள் பண்ணுறாங்க. அதாவது நாம் நெல் சாகுபடி செய்யக்கூடிய அந்த வயல்வெளி வந்து சமமாக இருக்கணும். ஒரு பக்கம் வந்து சாய்வாவோ இல்லை வந்து மேடு பள்ளமாவோ இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து முளைப்பு திறன் வந்து கம்மியாயிடும். ஸோ அதனால் இந்த லேசர் லெவலிங் அப்படிங்கிறது இந்த நேரடி நெல் விதைப்பில் மிக முக்கியமானது, நிலம் தயாரிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
1: நேரடி நெல் விதைப்பில் வந்து நிலம் எப்படி தயார்படுத்துறது அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. இப்போ அந்த நேரடி நெல் விதைப்பில் விதைப்பு போடும்போது விதையை ஊற வச்சு இல்லை அதுக்கப்புறமா வந்து இத்தனை நாளுக்குள்ளே நம்ம எடுத்து போடணும் அப்படின்றது இருக்கா, இல்லை காஞ்ச விதைகளையே நம்ம வந்து அப்படியே வந்து தூவிக்கிட்டே போகணுமா?
0: இப்போ நம்ம நேரடி நெல் விதைப்பில் முக்கியமான ஒரு காரணி வந்து பார்த்திங்கன்னா முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்கணும். நம்ம வந்து விதைகளை ஃபஸ்ட்டு தேர்வு செய்யணும். இப்போ நெல் விதைகளை தேர்வு செய்வது எப்படின்னா ஒரு நல்ல இடத்துல வந்து விதைகளை வாங்கணும். ஸோ அப்படி வாங்கினாலும் நம்ம தண்ணியில் வந்து போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் உள்ளே வந்து அரிசி இல்லாதது பொக்கு உள்ள விதைகள் வந்து மிதக்கும். அதை வந்து எடுத்து நம்ம ஓரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து 16 மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இப்போ நம்ம விதை தேர்வு வந்து பண்ணணும். ஸோ அந்த விதை தேர்வு முதல்ல வந்து நல்ல விதைகளை நம்ம வாங்கணும். அதாவது நம்ம வாங்கும்போது வேளாண்மை துறையில் வந்து சான்றளிக்கப்பட்ட விதைகளை வந்து வாங்கணும். இல்லை நீங்கள் தனியார்களில் வாங்குறீங்கன்னா நல்ல தரமான ஒரு விதைகளா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும், கேட்டு வாங்கக்கூடாது. அந்த விதை பைகளில் வந்து சான்றிதழ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து விதைகள் வந்து ஃபஸ்ட்டு வாங்கணும். வாங்கிட்டு வந்த விதைகளை வந்து எப்படியும் 1%, 2% வந்து கழிவுகள் இருக்கும். அதை வந்து நம்ம தண்ணியில் ஊற போட்டு ஃபஸ்ட்டு நீக்கிடணும். நீக்கினதுக்கப்புறம் உள்ள விதைகளை 16 மணி நேரம் வந்து நம்ம தண்ணியில் ஊற வைக்கணும். இந்த நேரடி நெல் விதைப்பு வந்து நம்ம கையில் பண்ணுறோம் அப்படின்னா நாம் கூடுதலாக ஒரு 16 மணி நேரம் வந்து அந்த கோணிப்பைகளில் கட்டி இருட்டறைகளில் வந்து வைக்கலாம். இல்லை நாம் வந்து நேரடி நெல் விதைக்கும் கருவி மூலமாக இப்போ இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கருவியில் பண்ணோம் அப்படின்னா 16 மணி நேரமே போதுமானது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு 32 மணி நேரத்துக்கானா கொஞ்சம் முளைப்பு வந்து கொஞ்சம் அதிகமாயிரும். அதை நம்ம அந்த ட்ரம்மில் போட்டு உருட்டும் போது விதை சேதாரமாயிரும், முளைப்பு திறன் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ அப்போ நீங்கள் சேற்று வயலில் விதைக்க தான் போகிறீங்க அப்புடின்னா 32 மணி நேரம் தாராளமாக 16 மணி நேரம் தண்ணியில் 16 மணி நேரம் அந்த கோணிப்பையில் போட்டு இருட்டு பையில் வைக்கலாம். இல்லை நம்ம வந்து அந்த சீடர் மூலமாக அந்த மிஷின் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா 8 வருஷம் வந்து இருக்கும். வரிசைக்கு வருஷம் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டர் அளவும் இருக்கும், 25 சென்டிமீட்டர் அளவும் இருக்கும். இப்போ நம்ம கலை மேலாண்மை வந்து இயந்திரம் கோண வீடு பயன்படுத்த போகிறோன்னா 25 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். இல்லை நம்ம வந்து கலைக்கொல்லியும் கை கலையும் தான் பண்ண போகிறோம்னா 20 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே போல் செடிக்கு செடி வந்து பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் இருக்கும், 20 சென்டிமீட்டர் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ நம்ம அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா நாம் 16 மணி நேரம் ஊற வச்ச விதைகளே வந்து போதுமானது. நம்ம விதைகளை ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உயிர் பூஞ்சான கொல்லிகள் ட்ரைகோட்டர்மா விரிடி அப்படி இல்லைன்னா பேசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோ விதைக்கு 20 கிராம் அந்த அளவில் வந்து கலந்து ஸோ நம்ம அதுக்கப்புறம் விதைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆரம்ப காலத்தில் வரக்கூடிய நோய்களை வந்து.
1: இப்போ நம்ம வந்து கோணிப்பையில் கட்டி ஒரு இருட்டறையில் வைக்கணும்னு சொன்னீங்க சார், அது ஏன் இருட்டறையில் வைக்க

0: வைக்கணும்.
1: ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு உள்ள உள்ள சத்துக்கள், அதாவது நம்ம விதை முளைப்பதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி மற்ற இதுகள் மட்டும் போதாது, உள்ள உள்ள அந்த ஹார்மோன்ஸ் அது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டு வாசலில் வந்து தண்ணி தொளிச்சிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு செடி முளைக்குமா அப்படின்னா முளைக்காது. ஆனால் இதே இது ஒரு சின்ன மழை ரெண்டு மழை பெஞ்சோன்னா, இப்போ கோடையில் ஒரு மூணு நாள் மழை பெஞ்சு எல்லா பகுதிகளிலும் பார்த்தீங்கன்னா கலைச்செடிகள் நிறைய முளைச்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஸோ விதை வந்து முளைப்பதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அந்த டெம்பரேச்சர், குறிப்பிட்ட அளவு வந்து லைட் வந்து தேவைப்படும். லைட்னா ரொம்ப லைட் இல்லை, அந்த வெளிச்சத்தோட அளவு. ஸோ இப்போ நம்ம இருட்டறையில் வைக்கும்போது அந்த முளைப்பு திறன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த ஹார்மோன் வந்து உற்பத்தியாகி அதிகமாகறதுக்காக தான் நம்ம இருட்டறையில் வந்து வைக்க சொல்கிறோம்.
0: இப்போ வந்து புழுதி விதைப்பு அப்படின்றது எப்படி நம்ம பண்ணணும்?
1: நேரடி நெல் விதைப்பு வந்து நேரடியாக வந்து புழுதி வயல்களில் வந்து விடுவாங்க. இது பெரும்பாலும் ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டத்தில் வந்து இது பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது அதே போல் நாம் வந்து விதைகளை வாங்கி தண்ணீரில் வந்து ஊற வைக்கக்கூடாது. வாங்கி நல்லா ஓரளவு ஒரு நாள் வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் ஃபஸ்ட்டு காய போடணும். காய போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் வந்து நம்ம அதே போல் வந்து ஒரு 10-12 மணி நேரம் ஓவர் நைட்னு சொல்லுவோம், ஒரு நைட்டு வந்து ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம விதைச்சோம் அப்படின்னா அந்த விதையில் வந்து கடினத்தன்மை வந்து அதிகமாயிடும். ஸோ அப்போ நம்மளுக்கு நேரடி நெல் விதைப்பில் வந்து பார்த்திங்கன்னா மழை எப்போ பெய்யும்னு சொல்ல முடியாது. இப்போ சேற்று வயலில் நம்மளுக்கு தண்ணி ரெடியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த மாதிரி புழுதி மானாவாரியில் விதைக்கும் போது நம்மளுக்கு எப்போ வந்து மழை பெய்யுதோ, எப்போ வந்து அதுக்கு ஏற்ற ஈரப்பதம் வருதோ அந்த அளவுக்கு வந்து முளைக்கும். ஸோ அப்போ அந்த குறிப்பிட்ட காலத்தில் வந்து விதைகள் வந்து அதோட தன்மையை அதோட வீரியத்தை வந்து இழந்துடாமல் இருக்கிறதுக்கு வறட்சியை வந்து தாங்குவதற்காக வந்து நம்ம அந்த 1% பொட்டாசியம் குளோரைடு கரைசலில் விதை நிறுத்தி பண்ணி நம்ம விதைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து முளைப்பு திறன் வந்து நல்லா இருக்கும்.
0: ட்ரைகோடெர்மா விரிடியும் சொல்றோம்ல சார், இப்போ அது இயற்கை பூஞ்சான கொல்லி தானே?
1: இயற்கை பூஞ்சான,
0: அதுல நம்ம வந்து விதை நிறுத்தி பண்ண முடியாது?
1: விதை நிறுத்தி பண்ணலாம். நம்ம அந்த பொட்டாசியம் குளோரைட அந்த ஒரு 12 மணி நேரம் இது ஊற வச்சுட்டு இப்போ அதுக்கப்புறம் நம்ம எப்போ விதைக்க போகிறோம், இப்போ இன்றைக்கே விதைக்க போகிறோமோ இல்லை ஒரு நாள் கழிச்சு விதைக்க போகிறோமோ, விதைக்கும் சமயத்தில் நம்ம கலந்துட்டு அப்படியே விதைச்சிக்கலாம். ஏன்னா இதுக்கு வந்து குறிப்பிட்ட நேரம் ஊற வைக்கணும் காய வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விதைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு டக்குன்னு கலந்துட்டு உடனே வந்து விதைச்சி விட்டுறலாம்.
0: இப்போ சில பேர் வந்து அதை ஊற வச்சு எத்தனை மணி நேரம் நம்ம வந்து வைக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ நீங்கள் 36 மணி நேரம், 12 மணி நேரம், 24 மணி நேரம் அப்படின்றப்போ எத்தனை மணி நேரத்தில் நம்ம வந்து விதைப்புக்கு கொண்டு போகணும்?
1: புழுதி விதைப்பை பொறுத்த வரைக்கும் பொட்டாசியம் குளோரைடை வந்து நம்ம விதை நிறுத்தி பண்ணுறோம், ஒரு 12 மணி நேரம் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விதை நிறுத்தி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு வாரம் 10 நாள் 20 நாள் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம அது பண்ணுறதே வறட்சியை தாங்கி வளர்கிறதுக்கு தான். ஸோ நம்ம அது வந்து எதுவும் அர்ஜெண்ட்டாக போய் பண்ணணும் அப்படின்னு இல்லை. பெரும்பாலும் விதை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த பருவத்துக்கு தான் விதையை வாங்குவோம். ஒரு 15-20 நாளுக்குள்ளே நம்ம தாராளமாக விதைச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: இல்லை சார், அதை வந்து ஊற வச்சு நீங்கள் அந்த இதில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் குளோரைடு கரைசலில் போட்டு அதை கழுவி எடுத்துட்டு,
1: ஆமாம்,
0: அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாமா?
1: இல்லை, காய வச்சு நம்ம எடுத்து வைக்க முடியாது. அதை வந்து நம்ம உடனே விதைப்புக்கு தான் வந்து பயன்படுத்த போகிறோம். நம்ம வந்து வர விதைப்பில், அதாவது நம்ம புழுதி விதைப்பு வந்து ஃபஸ்ட்டு நம்ம விதையை வாங்குகிறோம், ஒரு 2 மணி நேரத்தில் 4 மணி நேரம் வந்து காய போடுறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம விதைக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த பொட்டாசியம் குளோரைடில் வந்து நம்ம ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் விதைச்சிடலாம். ஸோ அது வந்து இல்லை, நம்ம இன்றைக்கி சூழ்நிலை இல்லை, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெடி ஆகிடுவாங்க மழை பெய்யாது. ஸோ இப்போ ஒரு நல்லா உலர வச்சிடணும் ஃபஸ்ட்டு, ஏன்னா நம்ம பொட்டாசியம் குளோரைடில் ஊற வச்சுட்டு லைட்டாக உலர வச்சிடணும். நம்ம வந்து என்ன ஈர விதைகளை வந்து விதைக்க முடியாது, வேற இங்கேருந்து ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால உலர வச்சுட்டு அதுக்கப்புறம் விதைக்கிறது வந்து சிறந்தது. பெரும்பாலும் சீக்கிரம் விதைச்சிறது நல்லது. இப்போ லேட்டாக விதைச்சா ஏதாவது ஆகுமானா கண்டிப்பாக ஒன்றும் ஆகாது.
0: இன்னைக்கு ஏன் சார் இந்த விதைகளை நம்ம இப்படி விதைக்கணும் அப்படின்னு நினைக்கணும்?
1: முதல்ல வந்து நம்மளுக்கு ஆள் பற்றாக்குறை. இன்னைக்கு நெல் விவசாயிகள்லாம் நம்ம களத்தில் போய் விவசாயிகளை பார்க்குறோம். பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நெல் விவசாயம் வந்து இன்னைக்கு ஒரே நேரத்தில் நடக்குது. அது எந்த பட்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி. இப்போ நீங்கள் தேனியில் வந்து பார்த்தீங்கன்னா June 15 மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அங்கே டேம் நிறைஞ்சிரும், அதை பிளான் பண்ணி நாற்றங்கால் போட்டிருப்பாங்க. ஒரே நேரத்தில் வந்து நடவு நடக்கும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் அறுவடைக்கு மிஷின் வேணும். ஏன்னா இன்றைக்கி மிஷின் கம்பைன் ஹார்வெஸ்டர் வந்ததுக்கப்புறம் ஒரே நேரத்தில் அறுவடைக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப ஒரே நேரத்தில் நடவு செய்யணும். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா வேலையாட்கள் பற்றாக்குறை. விவசாயிகள் போய் அங்கே தெரிஞ்சு அங்கலைஞ்சு இங்கலைஞ்சு ஆள் பிடிக்கிறக்குள்ளேயும் ரொம்ப நொந்து நூல் செய்கிறாங்க. அதை விட முக்கியம் அவங்களுக்கான செலவு. ஒரு ஏக்கர்லேயே வந்து 5000 7000.

0: ரூபாய் செலவாயிருது இன்னைக்கு காலத்தில். இனி எதிர்வரும் காலத்தில் இது கூட தான் செய்யும், குறையாது. இப்போ இந்த ரெண்டு பிரச்சனை வந்து விவசாயிகளோட பார்வையில் இந்த ரெண்டு பிரச்சனை அந்த ஒரு 10 நாள் அலையிறத வந்து நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த நாற்று நட்டு முடித்தாதான் அவங்களுக்கு அவ்வளவு ரிலீஃபாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தண்ணீர் தேவை. இப்போ வந்து நீங்கள் நாற்றங்கால் போட்டு நாற்றங்காலுக்கு 21 நாள் வந்து நீர் மேலாண்மை பண்ணி நடவு வயலை தயார் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உழவு போட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு ஃபுல்லாக கேஜி வீல் வச்சு அடித்து அதை ஃபுல்லாக சமப்படுத்தி அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா 21 நாள் வந்து நம்மளுக்கு நீர் மேலாண்மை மிச்சமாகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம விவசாயிகள் ஒரு லாபம், நீர் மேலாண்மை ஒரு லாபம், மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த முறையில் நம்ம சாகுபடி பண்ணும்போது ஆல்டர்னேட் வெட்டிங் ட்ரெயின் பாய்ச்சலும் காய்ச்சலும் முறையில் பண்ணிக்கலாம். அப்போ என்னென்னா நம்ம இந்த பசுமை இல்ல வாயுக்கள் முக்கியமாக வந்து மீத்தேன் வெளிப்படுறது. இப்போ இன்றைக்கி மீத்தேன் வெளிப்படுறது மிக முக்கியமான காரணம் நெல் வயல்கள் அதுலேருந்து அதிகமாகவும் மீத்தேன் வெளியாகுது. ஸோ இந்த மாதிரி முறையில் நம்ம சாகுபடி பண்ணும்போது மீத்தேன் வெளியிடுறது வந்து ஒரு 27 ஒரு 33% நெல் வயல்கள் குறையுது. இல்லை மூன்று காரணங்களாக கண்டிப்பாக நம்ம இந்த நேரடி நெல் விதைப்பு முறையில் வந்து நம்ம சாகுபடி செய்யணும்.
1: சார், இப்போ நேரடி நெல் விதைப்புக்கு விதைத்தவுடன் தண்ணீர் தேவை இருக்கும் இல்லையா? எத்தனை நாள் வந்து நம்ம அந்த தண்ணீர் கொடுக்கணும்? இப்போ புழுதி விதைப்பில் வந்து எத்தனை நாளில் வந்து தண்ணீர் கொடுக்கணும்? ஏன்னா ஒரு 4 நாளைக்கோ விதைச்ச உடனே கொஞ்சம் ஈரப்பதம் இருந்தால் முளைப்புக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. இப்போ எத்தனை நாள் வந்து நம்ம தண்ணி கொடுக்கணும் கண்டிப்பாக?
0: இப்போ புழுதி விதைப்பில் வந்து நம்ம தண்ணி எப்போ கொடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. என்னைக்கு மழை பெய்யுதோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம அந்த விதை முளைப்பதற்கு தேவையான வந்து ஈரப்பதம் கிடச்சி அது வந்து முளைச்சி வரும். இதே இது நம்ம சேற்று வயலில் வந்து பண்ணும்போது சேற்று வயலில் நம்ம விதைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா மெழுகு பதம்னு சொல்லுவோம். நம்ம வந்து தண்ணி நிப்பாட்டி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நல்லா சமப்படுத்திடும் ஆல்ரெடி. ஸோ அதில் வந்து தண்ணி விட்டு அந்த மெழுகு பதம் தின் ஃபிலிம் அது தண்ணி இருக்கும் தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கண்ணாடி மாதிரி போய் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுமானது. ஸோ அப்போ தான் விதைகள் வந்து கரெக்டான ஆழத்தில் வந்து விழுந்து முளைப்பதற்கு வந்து ஏதுவாக இருக்கும். ஸோ நம்ம விதைச்சி அந்த 10 நாளில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கட்டணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு இப்போ நாற்று நடையில் பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் தண்ணி நம்மளுக்கு வந்து குதிங்கால அளவுக்கு தண்ணி இருக்கும். இப்போ நம்ம அந்த தண்ணி வந்து இதில் தேவையில்லை. அந்த முறையில் வந்து நம்ம சாகுபடி பண்ணும்போது அந்த ஒரு 10 நாளுக்கு அவ்வளோ தண்ணியை வந்து நம்ம மிச்சப்படுத்திக்கலாம்.
1: இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் இதுவரை நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்கள் உடனான நேர்முகம் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை 7:30 மணிக்கு மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் கேட்கலாம். தொடர்ந்து ஒரு திரைப்பட பாடல்.

வேளாண் தகவல். இன்றைய வேளாண் தகவல் நிகழ்ச்சியில் ரப்பரில் ஊடு பயிராக கோகோ பயிரிடுவது குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். குறைந்த அளவு தண்ணீரில் அதிக பயிர் சாகுபடி செய்து விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதே மத்திய மாநில அரசுகளின் திட்டம். நீண்டகால பயிர்களான ரப்பர், தென்னை, பாக்கு சாகுபடியில் குறைந்த செலவில் அதிக லாபம் தருகிறது கோகோ சாகுபடி. கோகோ நிழல் விரும்பும் பயிர். இது நன்கு வளர்வதற்கு வெயில், நிழலின் தன்மை 50% இருக்க வேண்டும். நீண்டகால பயிர்களான தென்னை, பாக்கு, ரப்பர் தோட்டங்களில் சிறந்த ஊடுபயிராக கோகோ செழித்து வளரும். ஆண்டிற்கு சராசரியாக 900 மில்லிமீட்டர் முதல் 1200 மில்லிமீட்டர் மழை தேவை. தமிழகத்தில் மழை பொழிவில் ஏறத்தாழ ஏற்றத்தாழ்வுகள் உள்ளதால் ஆண்டு முழுவதும் நீர்ப்பாசனம் உள்ள நிலப்பரப்புகளில் எளிதாக சாகுபடி செய்யலாம். கடல் மட்டத்திலிருந்து 300 மீட்டர் முதல் 1000 மீட்டர் உயரம் வரையுள்ள இடங்கள் கோகோ சாகுபடிக்கு ஏற்றவை. மண்ணின் அமில காரத்தன்மை 6.0 முதல் 8.0 வரையும் பாசன நீரின் உப்புத்தன்மை 1.5 அளவிற்கு கீழ் இருக்க வேண்டும். செம்மண், மணல் கலந்த வண்டல் மண்ணில் கோகோ நன்றாக வளரும். நீர்தேங்கும் களிமண் கோகோ வளர்ச்சிக்கு

வந்தது அல்ல. 15 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் உள்ள பகுதிகள் கோகோ சாகுபடிக்கு உகந்தது. நடவு செய்த 3 ஆண்டுகள் முதல் 40 ஆண்டுகள் வரை மகசூல் தருகிறது. இதற்கான நடவும் இடைவெளியும் ஜூன் முதல் டிசம்பர் வரை கோகோ நடவு காலம். தென்னந்தோப்பில் ஊடுபயிராக நடவு வேண்டுமெனில் 10 அடி இடைவெளி தேவை. 2 தென்னை மர வரிசைக்கு இடையில் 1 வரிசையும், 2 தென்னை மரத்திற்கு நடுவில் 1 கோகோ செடியை நடலாம். இம்முறையில் 1 ஹெக்டேர் பரப்பில் 500 கோகோ செடிகளை நடவு செய்ய முடியும். பாக்கு மரத்தோப்பில் 9 அடி இடைவெளியில் 2 பாக்குமர வரிசைக்கு நடுவில் நடலாம். இதேபோல் 1 விட்ட பாக்கு மர இடைவெளியில் 1 கோகோ செடியை நடுவதன் மூலம் 1 ஹெக்டேர் நிலத்தில் 686 செடிகளை நடலாம். ரப்பர் தோட்டத்தில் 10 அடி இடைவெளியில் 2 ரப்பர் மர வரிசைக்கு நடுவிலும் 1 விட்ட ரப்பர் மர இடைவெளி வீதம் 1 ஹெக்டேரில் 500 செடிகளை நடலாம். ஈரப்பதத்தை காப்பதற்காக கோகோ மரத்தை ஊடுபயிராக நடுவதன் மூலம் மண் ஈரப்பதத்தை பாதுகாத்து வெப்பநிலையையும் சீராக பாதுகாக்கலாம். களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. கோகோ இலைகள் அதிகம் முதிரும் போது அவை மண்ணில் மக்கி பாக்கு தென்னை ரப்பர் மரங்களுக்கு உரமாக மாறுகிறது. மண்ணில் அங்கக சத்துக்கள் அதிகரித்து நுண்ணுயிரிகள் பெருகி மண்வளமும் மேம்படுகிறது. இதன் மூலம் உரத்தின் தேவையை குறைக்கலாம். மேலும் கோகோ ஊடுபயிராக சாகுபடி செய்யும் போது தென்னை பாக்கு ரப்பரின் மகசூல் அதிகரிக்கிறது. ஊடுபயிரான கோகோ சாகுபடி மூலம் விவசாயிகள் 1 ஏக்கருக்கு ₹50,000 முதல் ₹8,000 வரை கூடுதல் வருமானம் கிடைக்கும். கோகோ பழங்களின் ஓடுகளை கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கலாம் அல்லது அங்கக உரமாக மாற்றலாம். தமிழகத்தில் நிலவும் பருவகால மாற்றம் குறித்த பிரச்சனைகளுக்கு கோகோ சாகுபடி ஒரு நல்ல தீர்வு ஆகும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை அறிவியல் பல்கலைக்கழக மலரியல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் தெரிவிக்கின்றார். இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனை: உழவில்லாத நிலமும் மிளகில்லாத கறியும் வளவள, உழவில்லாத நிலமும் மிளகில்லாத கறியும் வளவள. இதுவே இன்றைய வேளாண் பழமொழி சிந்தனையாகும். விடைபெறும் முன், மண் மாதிரி எடுக்கும்போது தவிர்க்க வேண்டிய இடங்கள்: எருக்குவித்த இடங்கள், வரப்பு ஓரங்கள், மரங்கள் நிழல் படரும் பகுதிகள், நீர்க்கசிவு உள்ள இடங்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணுமணியும் நிகழ்ச்சி.

0: செய்தி அறிக்கைகளுக்கு பிறகு கிரிக்கெட் வர்ணனைக்கு வரும்.
1: சிவராஜ் சிங் சௌகான் காணொலி வாயிலாக 25,863 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு விடுவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த திட்டத்தின் கீழ் பணியாளர்களுக்கு 15 நாட்களுக்கும் ஊதியம் வழங்க இந்த தொகை உதவிடும் என்று கூறினார். மாநில அரசு இந்த திட்டத்திற்கான தங்களது பங்களிப்பை குறித்த காலத்திற்குள் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் கடந்த 1ஆம் தேதி முதல் இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆந்திரா, கேரளம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்கள் முதல் நாளிலேயே ஏராளமான வேலை வாய்ப்புகளை இந்த திட்டத்தின் கீழ் வழங்கியது பாராட்டுதலுக்குரியது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ஊதியம் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதன் மூலம் பணியாளர்களுக்கான ஊதியம் குறைந்தது 300 ரூபாய் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி 5 மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. 2014ஆம் ஆண்டு 421 கோடி லிட்டராக இருந்த இந்த வகை பெட்ரோல் உற்பத்தி தற்போது 2,000 கோடி லிட்டரை எட்டியுள்ளதாக பெட்ரோலியத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் எத்தனால் கலந்த பெட்ரோல் உற்பத்தி அதிகரிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கச்சா எண்ணெய் இறக்குமதி வெகுவாக குறைந்துள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அந்நிய செலாவணி சேமிப்பு கிடைத்துள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மழைநீர் சேமிப்பு இயக்கத்தில் பொதுமக்கள் முழுமையாக பங்கேற்க வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. நாடு முழுவதும் நீர்வளம் குறைவாக உள்ள 256 மாவட்டங்களில் நீர் சேமிப்பு இயக்கம் 2019ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக நீர்வளத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2021ஆம் ஆண்டு மழைநீர் சேமிப்பு இயக்கத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சமுதாய பங்களிப்பை அதிகரிக்கும் நோக்கில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த இயக்கம் மாற்றியமைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசுடன் தாவேக அரசு இணக்கமாக பணியாற்றும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் நல்லகவுண்டன்பாளையத்தில் நியாய விலைக் கடையை திறந்து வைத்து அவர் பேசினார். உரங்களை பதுக்குவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் எச்சரித்தார். சிறுபான்மையினர் நலன்களை பாதுகாப்பதில் திமுக உறுதியுடன் உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இஸ்லாமியர்களுக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவினை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகியுள்ளதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சமீபத்தில் நடைபெற்ற குற்றச்சம்பவங்களை பட்டியலிட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை தடுக்க தாவிக அரசு தவறிவிட்டதாகவும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. எல்னினோ தாக்கத்தை எதிர்கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசு இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் தாவேக அரசும் பேரிடர் மேலாண்மை பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் பிஜேபி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் ஒடிசா சத்தீஸ்கர் கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலேயில் இன்று நடைபெற்ற இலங்கை ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 10 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 2 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது.

தாய்லாந்தில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று 1 தங்கம், 3 வெள்ளி மற்றும் 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இஸ்தான்புலில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்வஸ்திகா கோஷ் தனிஷா கோட்டேச்சா இணை பட்டம் வென்றது. மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-8, 11-8, 11-7 என்ற செட் கணக்கில் நெதர்லாந்தின் சௌஹான் மென் ஸ்லோவேனியாவின் அனா டோஃபாண்ட் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஜப்பானின் ஹிரோகோ குவாட்டா இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நேரம் 8:06. ஆகாஷ்வாணி மத்திய மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் 8:14. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அடுத்த பாடலாக அயலான் திரைப்படத்திலிருந்து இது ஒரு பாடல்.

நேரம் 8:23. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அடுத்த பாடலாக ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 8:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை தென்றல். மதுரை தென்றலில் அடுத்ததாக டிக்கிலோனா திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

நேரம் 8:39. இது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல். மதுர தென்றலில் அடுத்த பாடலாக மாங்கல்யம் பாடல், ஈஸ்வரன் திரைப்படத்தில் இருந்தது.

நேரம் 8:47. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுர தென்றல். ஜெய்பீம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். அடுத்ததாக ஜெயிலர் திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

நேரம் 8:54. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். மதுரத்தென்றலில் அடுத்த பாடலாக கலகலப்பு 2 திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல்.

மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரத்தென்றல். அடுத்த பாடலாக அச்சம் என்பது மனமேடா திரைப்படத்தில் இருந்து பாடல் இதோ உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நிறைவு பெறுகிறது மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஆலினால் அழகுராஜா திரைப்படத்தில் இருந்து பாடல் உங்களுக்காக.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்கவிருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்றைய நட்சத்திர கீதங்களின் சிறப்பு நடிகராக ஜெமினி கணேசனின் பாடல்கள் உங்களுக்கு ஒலிக்க காத்திருக்கிறது. முதல் பாடலாக தேனிலவு திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக

நட்சத்திர கீதம் நட்சத்திர கீதங்களின் அடுத்த பாடலாக சாந்தி நிலையம் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்கு ஒலிக்க காத்திருக்கிறது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக

ஆகாஷவாணி மாதிரி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்னைக்கு நட்சத்திர கீதங்களில் நாம் முக்கியத்துவம் கொடுக்குற நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள். அவருக்கான அடுத்த பாடல் எந்த படத்தில் இருந்துன்னா பாவமன்னிப்பு திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக காற்றலையில்.

ஆகாஷவாணி மாதிரி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெச்சில் நீங்கள் கேட்டுட்டிருப்பது நட்சத்திர கீதங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக மிசியம்மா திரைப்படத்தில் இருந்து பாடல் உங்களுக்காக காட்டளையில்.

ஆகாஷவாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நீங்கள் கேட்டுட்ருப்பது நட்சத்திர கீதங்கள். இன்னைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்த நடிகர் ஜெமினி கணேசன் அவர்கள். அவரோட அடுத்த படம் என்ன படம்னா களத்தூர் கண்ணம்மா திரைப்படத்தில் இருந்து பாடல் உங்களுக்கு ஒலிக்கவிருக்கிறது காற்றலையில்.

ஆகாஷவாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நீங்கள் கேட்டு ரசித்த பாடல்கள் ஜெமினி கணேசனின் பாடல்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இறுதி நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக காத்திருந்த கண்கள் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக காற்றலையில்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும்.

நாளை காலை 5:45 எமது சேவையில் தொடரும். 5:55 நாளொரு குரல், 6 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 விளம்பரங்கள் விழிப்புணர்வு தகவல்கள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:10 இணைத்தாலும் நல்லதை கேட்க போதை காட்டும் அழிவு பாதை வழங்குபவர் முனைவர் மு சுதர்சன் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி அறிவிப்புகளை தொடர்ந்து இன்று ஒரு செய்தியாக, தாவர ஊட்டச்சத்துகள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண்மை கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்களின் ஆலோசனைகள், 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள், 7 அறிவோம் 1000

7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 நலமாய் வாழ கல்லீரல் சார்ந்த நோய்கள் பற்றி விளக்கம் அளிக்கிறார் கல்லீரல் நோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர் பி எல் அழகமை அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். ஏழு 7:35 மதுரை தென்றல், 8 செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 8:30 மதுரை தென்றல், 9 அரங்கிசை. எஸ் மகதி அவர்கள் பாட்டு, எம்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், எஸ் ஜே அர்ஜுன் கணேஷ் அவர்கள் மிருதங்கம், எஸ் என் குருபிரசாத் அவர்கள் கடம். பத்து மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11 செய்தி சுருக்கம். 11:02 அறிவியல் சிறப்பு நிகழ்ச்சி செல்லப்பிராணிகள் வளர்ப்பில் கவனம் உலக விலங்கு நோய்கள் சிறப்பு நிகழ்ச்சி. 12 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 12:10 இசை மேடை எஸ் சசாங் அவர்கள் புல்லாங்குழல். 12:40 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 1:00 தோழி சமையல் கலை வல்லுநர் மல்லிகா பத்ரிநாத் அவர்களுடன் நேர்முகம். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 பாரதியார் பாடல். 2 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:40 ஹிந்தி மொழி பாடம் ஆசிரியர் எஸ் சித்ரா அவர்கள் மாணவர் ஜரானாசா. 2:55 வானிலை அறிக்கை. 3 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். 5:27 எமது மாலை ஒளிபரப்பு தொடங்கும். 5:30 மதுரை தென்றல். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 6:10 ஒரு படப்பாடல் அலைகள் ஓய்வதில்லை படத்திலிருந்து. 6:40 மதுரை தென்றல். 7 மதுரை தென்றல். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் சி ராஜா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும் நேரடி நெல் விதைப்பு தொழில்நுட்பங்கள் குறித்து கள்ளக்குறிச்சி வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் பி மகேஸ்வரன் அவர்களுடன் நேரடி உரையாடல். 8 செய்தி இருக்க சென்னை அஞ்சலாக 8:05 மதுரை தென்றல். 8:30 கச்சாணி சுங்குடி சொலை தயாரிப்பாளர் ஏ கே ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 9:15 செய்தி சுடர். 9:30 பக்தி பாவங்கள் இசைப்பேருரை வழங்குபவர் வச்சலியா துளசிதரன் அவர்கள். வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின். எம் குருராஜ் அவர்கள் மிருதங்கம். 10:30 நட்சத்திர கீதங்கள். 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 11:10 நாளை எமது மாத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். இத்துடன் நிகழ்ச்சியும் நேரமும் முடிவடைந்தது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக கேட்கலாம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது ஒலிபரப்பு நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். எமது தரைவலை ஒளிபரப்பு ICC கிரிக்கெட் ஆட்ட நிறைவுக்கு பிறகு நிறைவு பெறும்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 மணிக்கு காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய் ஹிந்த்.